இனிய காலையில் வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மதியலை மீட்டர் 300.3 999 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 18 நாள், பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 18 நாள், 2026 வருடம் ஆகஸ்ட் மாதம் 3 திங்கட்கிழமை, நேரம் 5:57.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6 மணி. குரல் நெறி. நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயனீன்று பண்பின் தலைப்பிரியா சொல். பிறர்க்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். அறத்துப்பாலின் இல்லறவியல் பிரிவில் இணையவை குரல் எனும் அதிகாரத்தில் அமைந்துள்ள 7வது குரல் மீண்டும். நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல். இதற்கு டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் வழங்கியுள்ள தெளிவுரை: பிறர்க்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். இனி இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:30 பாமாலை பக்தி பாடல்கள். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 7:00 உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பூமா அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். தொடர்ந்து மதுர கீதம் திரைப்பட பாடல்கள். 7:25 சேவை செய்திகள். 7:30 நினைத்தாலே இனிக்கும் என்றும் இனிக்கும் திரைப்பட பாடல்கள். 8:00 இந்த நேரம் இனிய நேரம். 8:30 மனம் விரும்புதே. காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு. கோயம்புத்தூர் எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், MS பரதன் அவர்கள் மிருதங்கம். 10:00 போவோமா ஊர்கோலம். 10:30 கவிதையும் கானமும். 11:00 கேட்டாலே இனிக்கும். 12:10 சங்கீத சாரல். கொல்கத்தா எஸ் ஐஸ்வர்யா அவர்கள் பாட்டு. வில்லிவாக்கம் எஸ் ரகுராமன் அவர்கள் வயலின், MSN லக்ஷ்மி நரசிம்மன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மெல்லிசை பாடல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி. மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெய்ஸ்ரீ அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் பாடல் 1:01:55. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் PM வித்யாலட்சுமி திட்டம் குறித்த தகவல்களோடு திரைப்பட பாடல்கள். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்களும் அதற்கான சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கமளிக்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் சரிகொண்ட மேகனா அவர்கள். மாலை 5:30 திரைகாணம். 6:10

திருக்கு பாமாலை, 6:40 முல்லைவனம், 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து இரவு 7:30 ஏறும் ஊறும். வளம் தரும் வேளாண் காடுகள் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் வேங்கை எனும் தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். இரவு 8:00 மனோரஞ்சிதம், 8:30 நாடாளுமன்றத்தில் இன்று, 8:30 திரைகாணம், 9:15 செய்திச் சுடர் சென்னையிலிருந்து, 9:30 திரைகாணம், 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். நிகழ்ச்சிகள் அனைத்தும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும், வேவ்ஸ் ஓடிடி இணையதளத்திலும் ஆப்பிலும்.

உங்கள் எஃப்எம் ரெயின்போ 103 இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லத்தில் ஆரோக்கியமே ஆனந்தம். யோகா ஆசிரியர் திவ்யா குகப்ரியா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்டு பயன்பெறுங்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்து செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: 8:30 a.m. The Election Commission has made robust security arrangements to ensure smooth counting in all three states. In Madhya Pradesh, counting for the Datia Assembly seat will be held at Government Polytechnic College, where 20 counting tables have been set up. President Draupadi Murmu will begin a three-day visit to Odisha today. During her visit, the President will participate in a series of educational, cultural and official engagements in Cuttack, Bhubaneswar, Brahmapur and Taptapani in Ganjam district. The President is scheduled to inaugurate Jagatguru Kripalu University at Cuttack today. In Pakistan, at least 14 people, including 5 security men, were killed and over a dozen injured in a suicide attack on a police station during a peace rally in Khyber Pakhtunkhwa province yesterday. The explosion occurred when the Swat peace rally was in progress right across the police station in Kabul town in Swat district. In Madhya Pradesh, the first Shravan procession of Lord Mahakaleshwar will be taken out in Ujjain today, marking the first Monday of the holy Sawan month. Lord Mahakal, in the Chandramoleshwar form, will be taken out in traditional palanquin procession, offering devotees an opportunity for darshan. A special puja will be performed at the Mahakaleshwar temple before the procession begins at 4 in the afternoon. After 11 days of intense competition, Glasgow Commonwealth Games concluded with the flag and baton handed over to India, hosts of the centenary edition, in a glittering ceremony at Glasgow today. The 2030 Games will be held in Ahmedabad and the Scotland officials handed over the CWG flag and baton to Indian representatives, Olympic gold medalist Neeraj Chopra, Indian Olympic Association President P.T. Usha and Gujarat Deputy Chief Minister Harsh Sanghvi. India will depart from Glasgow as a satisfied bunch after 39 medals at the 2026 Games. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10 7 நொடி.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் மனத்தை செம்மைப்படுத்துவோம். கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
3: மனித மனம்தான் நம் செயல்கள் பலவற்றுக்கும் அடிப்படையானது. எனவே நம் மனத்தை நல்லவற்றை நினைக்கவும் தீயவற்றை விளக்கவும் பழக்கப்படுத்த வேண்டும். பொதுவாகவே நாம் சார்ந்ததன் வண்ணமாகும் இயல்புடையவர்களே. எனவே நல்லவர்களோடு பழகுவது நாம் நல்லவற்றை சிந்திக்க உதவும். உடம்பில் உயிர் நிலைத்திருக்கும் வரை மனமானது ஓயாமல் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். திறன்பேசியில் அல்லது தொலைக்காட்சியில் ஈடுபடும் மனம் இமைப்பொழுதில் எங்கெங்கோ சென்று மீள்வதை காண்கிறோம். எனவேதான் இந்த மனத்தை ஒருநிலையில் கட்டுப்படுத்தல் அரிதினும் அரிதாகிறது. கந்துக மதக்கரியை வசமாய் அடக்கலாம், கரடிவெம் புலிவாயையும் கட்டலாம், சிந்தையை அடக்கியே சும்மா இருத்தல் அரிது என்றார் தாயுமானவர். அறியாமையாகிய ஆணவமே உலக நுகர்வுகளில் இயல்பாக ஈடுபடும் உயிரினை ஊக்குவித்து நிலையில்லாதவற்றை நிலையெனக் கொண்டாடும் ஒருவித மயக்க உணர்வை அளிக்கிறது. இதனால் உயிருக்கு உலகப் பொருள்களை நுகர வேண்டும் என்னும் அவா தோன்றுகிறது. அதனால் வளரும் ஆசை நிறைவேறாத பொழுது மனம் வெகுளி கொள்கிறது. இந்த மயக்க அறிவு, அவா, அகங்காரம், ஆசை, வெகுளி ஆகிய இவ்வைந்தையும் சமய நூலார் ஆணவ மலத்தின் காரியங்கள் என்பர். இன்றைய சமுதாயத்தில் அறிவியல் வளர்ச்சியால் உலகம் மிகச் சுருங்கிவிட்டதை அறிவோம். அனைவரும் அனைத்துலக நடப்புகளையும் எளிதில் பார்க்கவும் கேட்கவும் முடிகிறது. உலகில் பலரும் முன்னோர் அறிவுறுத்திய வாழ்வியல் நெறிகளை பின்பற்றாமல் பணம்தான் எல்லாமும் என்று அதனை நோக்கியே ஓடுகிறோம். மக்களின் வாழ்க்கை போக்கும் இப்படியே அமைந்துள்ளது. எனவே நம் வாழ்வு எப்படிப்பட்டதாயினும் முன்னோர் அறிவுறுத்திய நல்வழிகளை பின்பற்றி அனைவரும் வாழ்வதே ஏற்புடையது. இவ்வுலக வாழ்வில் அவ்வப்போது நமக்கு தோன்றும் பேராசை, கோபம், பொறாமை ஆகியவற்றை முடிந்தவரை தவிர்க்க முயல வேண்டும். இதனை நாம் ஏற்று வாழ்தல் அவ்வளவு எளிதல்ல. எனவே நன்னெறியில் வாழ்வோரை கண்டறிந்து அவர்களுடன் பழகுவது படிப்படியாக அவற்றிலிருந்து நன்மை விடுவிக்க உதவுகிறது. பிறரது ஆக்கம் அல்லது உயர்வை கண்டு ஒருபோதும் அதனை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக நாம் இருத்தல் கூடாது. பொறாமையில்லாத மனமே செம்மையான மனம். இந்நிலை வாய்த்தால் அவர்தம் ஆக்கத்தை தடுக்க நினைக்கும் கோபம் வராது. கோபம் என்பது மனிதனின் அறிவை கெடுத்துவிடும். எனவேதான் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க என்பர் வள்ளுவர். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்றார் அவரே.

0: யார் கோபப்படுகிறார்களோ அவர்களையே அது அழித்துவிடும் என்பது முற்றிலும் உண்மை. இரத்த கொதிப்பு, மாரடைப்பு போன்றவற்றுக்கும் இந்த கோபமே வழிவகுத்து விடுகிறது. எனவே நல்லவர்களோடு பழகி, தேவையில்லாத ஆசைகளை விலக்கி, பிறரது வளர்ச்சி அல்லது ஆக்கத்தை கண்டு பொறாமை கொள்ளாதவர்களாக வாழ்ந்து, பழகும் எவரிடத்தும் வெறுப்பின்றி அனைவரையும் சமமாக கருதி, நம் தேவைக்கு மேல் உள்ளவற்றை இல்லாதவர்களுக்கு அன்பு கொண்டு உதவி வாழ முற்படுவோம். உலகம், நாம் பெற்றுள்ள உடம்பும் ஈட்டும் செல்வங்களும் நிலையில்லாமல் எந்த நேரத்திலும் அழியக்கூடியவை என்பவற்றை உளம் கொண்டு ஈத்துவக்கும் வாழ்வால் ஈடற்ற புகழை பெறுவோரை பார்த்து நாமும் அத்தகைய நிலைவேற்று வழியை நாட வேண்டும். அத்தகைய பெருவாழ்வை பெற இப்போதே நமது மனத்தை நல்லோர்பால் நாடி செம்மைப்படுத்தி கொள்ள முயல வேண்டும். மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்து அரண் என்ற வள்ளுவத்தின் வழியில் உயர்வடைவோமாக.
1: இதுவரை எனத்தானும் நல்லவை கேட்க இதில் மனத்தை செம்மைப்படுத்துவோம் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு, புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6:15. பாமாலை, பக்தி மாலை. இறைவன் எழுதாமல் எதுவும் நடக்காது, இறைவனை நாடாமல் எதுவும் கிடைக்காது. முயற்சி நம்முடையது, முடிவு இறைவனுடையது.

தேரெழுந்தூர் சகோதரிகள் பாடியதை கேட்டோம். நம்பிக்கை என்பது நாம் பார்க்கும் ஒளியல்ல, இருளிலும் நம்மை நடத்தும் ஒளி.

0: வி. நடராஜ முதலியார் பாடியதை கேட்டோம். 6:22 ஆகிறது. பக்தி மாலையில் தொடர்ந்து இறைவனை வழிபடுவோம். அனைத்து எல்லைகளையும் கடந்த ஒன்றை குறிப்பதற்கான பெயர்தான் கடவுள்.
1: அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.

வாழ்க்கையில் திசை தெரியாமல் தவிக்கும் போது இறைவனின் அருளும் நம்பிக்கையும் மட்டுமே நம்மை தாங்கி பிடிக்கும். நம் கவலைகளை அவனிடம் விட்டுவிடுவோம், அவன் நம்மை காப்பான்.

0: டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடி இதை கேட்டோம். இறைவனுக்கு பயந்து விழிப்புணர்வுடன் பயணம் செய்பவர்கள் தடுமாறுவதும் இல்லை, தடம் மாறுவதும் இல்லை. வாழ்வின் ஒவ்வொரு செயலையும் இறைவன் கண்காணிக்கிறார் என்ற நினைப்புடன் செய்வோம். வாழ்வின் ஒவ்வொரு அடியையும் இறைவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் எடுத்து வைப்போம். நம் பாதைகள் எப்படி இருந்தாலும் பயணங்கள் நிச்சயம் சிறப்பாக இருக்கும். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 6-10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 6-10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். உள் மாவட்டங்களில் அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை அளிக்க வேண்டும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பொழிய வாய்ப்புள்ளதால் நில

0: நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். பருத்தியில் முளைப்பு திறன் குறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் பாலித்தின் பைகளில் விதைத்த நாற்றுகளை பாடுவாசி நட உபயோகப்படுத்தலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். நிலவும் மேகமூட்டமான வானிலையினால் மஞ்சள் பயிரில் நுண்ணூட்ட சத்து குறைபாட்டினை தவிர்க்க ஃபெரஸ் சல்பேட், ஜிங்க் சல்பேட், போராக்ஸ் மற்றும் யூரியா உரங்கள் ஒவ்வொன்றும் 375 கிராம் என்ற அளவில் 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து 25 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். ஆடிப்பட்டம் கொடிவகை பயிர்களான பீர்க்கங்காய், பாகற்காய், புடலங்காய் போன்ற பயிர்களை விதைப்பதற்கு உகந்த காலமாகும். அதனால் பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் விதைப்பு எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். சாம்பல் நோயின் அறிகுறி தென்படின் டெட்ரோகோனசோல் என்ற மருந்தினை 2 மில்லி லிட்டர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். கால்நடை கூடாரங்களை சுற்றிலும் மழைநீர் வடிய போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். மேலும் காற்றின் அதிக வேகத்தினை கூடாரங்கள் தாங்கும் வகையில் போதிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும்.
1: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
0: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோழிகளுக்கான புரதம் நிறைந்த தீவனம் குறித்து தெரிந்து கொள்வோம். கரையான்களின் தீமைகள் குறித்து அறிந்த பலருக்கு கரையான் தீவனமாக பயன்படும் என்றால் ஆச்சரியமாகத்தானே இருக்கும். நாட்டுக்கோழிகளுக்கு கரையான் சிறந்த உணவாக பயன்படுகிறது. கரையான் உற்பத்தி செய்து கோழி குஞ்சுகளுக்கு தீனியாக கொடுத்தால் கரையானை சாப்பிட்ட குஞ்சுகள் மற்ற குஞ்சுகளை விட நல்ல முறையில் வளர்ச்சியடையும். கரையான் ஒரு கூட்டு வாழ்க்கை வாழும் உயிரி. இது அதன் உமிழ்நீர் மூலம் பெரிய புற்றுகளை கட்டுகின்றது. கரையான்களில் ராணி, அரசன், வேலையாட்கள் மற்றும் காவலாளி என்ற பிரிவுகள் உள்ளன. ராணி மற்றும் அரசன் வகை கரையான்கள் மட்டுமே இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகின்றன. ஒரு புற்றில் ஒரே ஒரு ராணி மட்டுமே இருக்கும். அது ஒரு நாளைக்கு 70 முதல் 80,000 முட்டைகளிடும் தன்மை வாய்ந்தது. ராணி கரையான் அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரை வாழ்வதாக ஆய்வுகள் கூறுகின்றன. கரையான்களின் வாழ்க்கை நிலைகளில் முட்டை பருவம், இளம் நிலை, முதிர்ச்சியடைந்தவை ஆகியன அடங்கும். பொதுவாக கரையான்கள் 2 முதல் 3 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன. கரையான் கோழி குஞ்சுகளுக்கு சிறந்த புரத தீவனமாகும். கரையான்களின் உலர் நிலையில் சுமார் 50 விழுக்காடு புரதமும், 5 விழுக்காடு கொழுப்பும் மற்றும் உடல் வளர்ச்சி பொருட்களும் உள்ளன. எனவே கரையான்களை நாட்டுக்கோழிகளின் ஊட்டச்சத்து மருந்து எனலாம். ஒரு பழைய பானை, கிழிந்த கோணிசாக்கு, காய்ந்த சாணம், கந்தல் துணி, இற்றுப்போன கட்டை, மட்டை, காய்ந்த இலை, ஓலை போன்ற நார்பொருட்களை பயன்படுத்தி கரையான்களை உற்பத்தி செய்யலாம். அதிகாலை நேரத்தில் கோழிகளை மேய்ச்சலுக்கு அனுப்பும் முன் பானையில் சேகரிக்கப்பட்டுள்ள கரையான்களை கோழிகளுக்கு உணவாக அளிக்கலாம். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சூரியகாந்தி ரகங்கள் மற்றும் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்வோமா? சூரியகாந்தி இந்தியாவின் ஒரு முக்கிய எண்ணெய் வித்து பயிராகும். இது முக்கியமாக கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானாவில் பயிரிடப்படுகிறது. 2024-25 ஆண்டின் நிலவரப்படி தோராயமாக 30 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ளது. ஆண்டு முழுவதும் சாகுபடி செய்வதற்கு ஏற்ற இப்பயிர்கள் 6 முதல் 8 மணி நேர சூரிய ஒளியுடன் கூடிய சூழ்நிலையில் நல்ல வடிகால் வசதியுள்ள மண்ணில் செழித்து வளரும். ஆடி மற்றும் கார்த்திகை மார்கழி பட்டங்கள் இதன் முக்கிய விதைப்பு பட்டங்களாகும். நமது நாட்டின் எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான தொலைநோக்கு திட்டங்களில் சூரியகாந்தி ஒரு முக்கியமான பயிராக உள்ளது. மேலும் சூரியகாந்தி எண்ணெயில் உள்ள நிறைவுறாத கொழுப்பு அமிலங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உகந்தது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையத்தின் கீழ் செயல்படும் எண்ணெய் வித்து துறையில் சூரியகாந்தி பயிருக்கான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. பல ஆராய்ச்சிகளின் முடிவாக உயர் விளைச்சல் மற்றும் அதிக எண்ணெய் சத்து உடைய வீரிய ஒட்டு ரகங்கள், உளவியல் தொழில்நுட்பங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகள் கண்டறியப்பட்டுள்ளன. சூரியகாந்தியில் வீரிய ஒட்டு ரகங்களான கோஹெச்3 மற்றும் கோஹெச்4 90 முதல் 95 நாட்களில் பயன் தரக்கூடியவை. இவை தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக சூரியகாந்தி அதிகம் பயிரிடப்படும் மாவட்டங்களான கரூர், திருச்சி, திண்டுக்கல், தூத்துக்குடி, விருதுநகர், பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் சாகுபடி செய்ய ஏற்ற வீரிய ஒட்டு ரகங்களாகும். மேலும் இவை ஆடிப்பட்டம், கார்த்திகை மற்றும்

0: மார்கழி பட்டங்களுக்கு ஏற்றதாகவும் ஹெக்டேருக்கு சுமார் 2.5 டன் விளைச்சல் தரவுள்ளதாகவும் உள்ளன. இந்த ரகங்கள் உயர் விளைச்சலுடன் அதிக எண்ணெய் சத்தும் கொண்டு காணப்படுகின்றன. இந்த ரகங்கள் அதிக பருமாடர்த்தி கொண்டிருப்பதால் இவற்றிற்கு சந்தையில் அதிக விலை நிர்ணயம் செய்யப்படுவதால் விவசாயிகள் அதிக லாபம் பெறுகின்றனர். மேலும் இந்த வீரிய ஒட்டு ரகங்கள் கருகல் நச்சுயிரி நோய், இலைப்புள்ளி நோய், சாம்பல் நோய், சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் இலை உண்ணும் புழுக்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டவையாகும்.
1: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
2: நீ கேட்காத, நானே கேட்கறேன், எனக்கு கேட்கதான் தெரியும்.
1: கேளு.
3: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னென்ன
4: தெரியுமா? பெருசா போய்கிட்டு இருக்கு.
3: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
5: மார்க்கா சொல்லு.
3: டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
4: எப்பமா?
3: ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 மணிக்கு. ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
6: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். காவிரி கரையோர மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மதுரை மேலசித்திரை வீதியில் உணவகம் நடத்தி வரும் தேசிய மணி என்பவர் சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடன் பெற்றதால் அதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதினார். அவருக்கு பதில் கடிதம் எழுதியுள்ள பிரதமர், வங்கிக் கடன் பெறுவதில் சாலையோர வியாபாரிகள் மற்றும் சிறு தொழில் முனைவோர் சந்தித்த சிரமங்களுக்கு தீர்வு காண மத்திய அரசு ஸ்வநிதி திட்டத்தை தொடங்கியதாக கூறினார். உரிய நேரத்தில் அரசின் மூலம் கிடைக்கும் ஆதரவு மற்றும் வங்கிக் கடன் எவ்வாறு உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதற்கு மதுரை சிறு வணிகரின் கடிதம் விளக்குவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற சிறு வணிகர்களின் அனுபவமானது மற்றவர்களும் பல்வேறு நலத்திட்டங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற ஊக்கமளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்நிலையில் பிரதமர் தமக்கு எழுதிய கடிதம் மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சிறு வணிகர் திரு தேசியமணி கூறினார்.
1: என் பேர் தேசியமணி. 62 எங்கள் அப்பா இந்த இடத்துல ஒரு சின்ன கடையை ஆரம்பித்தார். இப்போ நாங்கள் அதை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 0 அக்கௌண்ட்டில் தொடங்குன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்ததை வச்சு கனரா வங்கியில் போய் கணக்கு வங்கி தொடங்கினோம். சாலையோர வியாபாரிகளுக்கு கடனுதவி தரதாக தகவல் சொல்லவும் நாங்கள் அதில் சில முயற்சிகள் எடுத்தோம். அதுக்கு எங்களுக்கு மனராட்சி அதிகாரிகள் ஒத்துழைச்சாங்க. 4வது லோன் வாங்கி இப்போ கட்டிக்கிட்டு இருக்கேன். நரேந்திர மோடி அவர்கள் பத்திரிகையில் பேட்டி கொடுத்தார், சாலை வியாபாரிகளுக்கு 1,00,000 கோடி ரூபா நாங்கள் எங்கள் கடன் உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை என் கடைக்கு வர வாடிக்கையாளர்களை வச்சு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் எழுதி கொடுத்தாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அடித்து வச்சேன். பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து நீண்ட ஒரு கடிதம் வந்துச்சு. சாலை வியாபாரிக்கு மதித்து நம்ம மதிப்பாக நடந்ததை வச்சு அவங்க சிரத்தை எடுத்து இந்த கடிதத்தை எழுதி நமக்கு ஒரு பாராட்டு கடிதம் போட்டிருக்காங்க. இந்த பிரதமர் சாலை வியாபாரிகளுக்கு மென்மேலும் நல்ல உதவி பண்ணணும்.
0: தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோட்டில்

0: நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை தமிழக அரசு நிதானமாகவும் பொறுப்புணர்வுடனும் அணுகும் என்றும் அவர் கூறினார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படவுள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையில் மாநில விவசாயிகள் பயனடையும் வகையில் பல அறிவிப்புகள் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். மகளிருக்கு 2,500 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கும் திட்டம் நிதிநிலைக்கு ஏற்ப படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். குற்றாலத்தை உலகத்தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்று வரும் சுற்றுலாப் பயணிகள் மேம்பாட்டு பணிகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். குற்றால அருவியின் அருகில் உள்ள பகுதிகள் முழுவதும் வணிகமயமாகி மக்கள் நடமாட்டத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறினார். சுற்றுலாப் பயணிகளின் நலனை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் பெண்கள் பாதுகாப்புடன் அருவியில் குளித்துச் செல்லவும் உடை மாற்றவும் போதிய அறைகள் கட்டித்தரப்படும் என்று கூறினார். ஐந்தருவி உள்ளிட்ட பகுதிகளில் நிலவும் கழிப்பிட வசதி மற்றும் சுகாதார பிரச்சினைகளுக்கு விரைவில் உரிய தீர்வு காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க பிளாஸ்டிக் இல்லாத குற்றாலம், குப்பையில்லா குற்றாலம் என்ற இலக்குடன் விழிப்புணர்வு இயக்கம் முன்னெடுக்கப்பட உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவின் நீர்பிடிப்பு பகுதிகளான தலைக்காவிரி, பாகமண்டலா, மடிகேரி, சோமவார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹேரங்கி அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. கபினி அணை நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் அந்த அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் இன்று தமிழக எல்லையான தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லை அடுத்துள்ள பிலிகுண்டுலுவுக்கு வந்தடையும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆடிப்பெருக்கு இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி ஆற்றில் பெருக்கெடுத்து வரும் நீரை வரவேற்கும் விதமாகவும் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 18ஆம் நாள் மக்கள் இந்நாளை கொண்டாடுகின்றனர். இந்த ஆண்டு காவிரியில் தண்ணீர் இல்லாத நிலையிலும் நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி மாவட்டங்களின் கரையோரங்களில் புதுமண தம்பதியர் மற்றும் பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகிறார்கள். மேட்டூர் பகுதியில் ஆடிப்பெருக்கை பொதுமக்கள் பாதுகாப்புடன் கொண்டாட மாவட்ட நிர்வாகம் உரிய ஏற்பாடுகளை செய்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு மட்டுமல்ல கோவை, ஈரோடு மாவட்டங்களிலும் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டம் தென்னகத்தின் தண்ணீர் தொட்டி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு எல்லினோவின் தாக்கத்தினால் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போயுள்ளது. இதுவரை 10% மழை கூட பெய்யவில்லை. எனவே ஓராண்டும் ஆடி மாதத்தில் நிரம்பி விழும் எமரால்டு, அவலாஞ்சி உள்ளிட்ட அனைத்து அணைகளின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. அணையை சுற்றி விவசாயம் செய்து வரும் விவசாயிகளும் பாசனத்திற்கு தண்ணீரின்றி தவித்து வருகின்றனர். குறிப்பாக உதகை, குன்னூர் சுற்றுவட்டார கிராமப் பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக இருந்து வரும் எமரால்டு மற்றும் பைக்காரா கூட்டு குடிநீர் திட்டமும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் நீர்மின் நிலையங்களில் தினந்தோறும் உற்பத்தி செய்யப்பட்டு வரும் 830 மெகாவாட் மின்சார உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது ஏற்பட்டுள்ள எல்னினோவால் நீலகிரி மாவட்டத்தில் கடும் தண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டுள்ள நிலையில் அதன் தாக்கம் அண்டை மாவட்டங்களான கோவை, ஈரோடு மாவட்டங்களுக்கும் இருக்கும் என்று கூறும் ஆர்வலர்கள், சூப்பர் எல்னினோ வருவதற்கு முன்னதாகவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து குடிநீர் ஆதாரங்களை பாதுகாத்து தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும், கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள இதர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும்

0: வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் சென்னையில் பல இடங்களில் இன்று அதிகாலை பலத்த மழை பெய்தது. இருவரி செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ட்வின் ஃபால்ஸ் நகரில் நேற்று அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டதில் 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். ஜம்மு காஷ்மீரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 2.9 பதிவானது. அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 5 மாவட்டங்களில் மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. ஈரோட்டில் நேற்று நடைபெற்ற பாரம்பரியமிக்க நாட்டு இன காளை மற்றும் பசுமாடுகள் கண்காட்சியில் 500க்கும் மேற்பட்ட மாடுகளை விவசாயிகள் பார்வையிட்டனர். விவசாயம் செழிக்க நாகை மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த சோழ வித்யாபுரம் சந்தனமாதா ஆலயத்தில் விவசாயிகள் பாரம்பரிய பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். கிருஷ்ணகிரியில் நேற்று நடைபெற்ற நாய் கண்காட்சியில் 43 வகையைச் சேர்ந்த 320 நாய்கள் பங்கேற்றன. ஜவ்வாதுமலை காப்புக்காடு பகுதியில் அரிய வகை மான்களை வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. கடந்த 11 நாட்களாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள் நேற்று நிறைவடைந்தன. இதையடுத்து 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியை நடத்தவுள்ள இந்தியாவிடம் அதற்கான கொடியும் செங்கோலும் முறையாக ஒப்படைக்கப்பட்டது. தடகள வீரர் நீரஜ் சோப்ரா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி.டி. உஷா, குஜராத் துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ஆகியோர் அந்த கொடியை பெற்றுக் கொண்டனர். பின்னர் நிறைவு விழாவை ஒட்டி ஸ்காட்லாந்தின் பாரம்பரிய கலை கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்தியா மற்றும் ஸ்காட்லாந்து கலைஞர்களின் கூட்டு முயற்சியில் ஜுகல்பந்தி இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். காவிரி கரையோர மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வீட்டு குப்பைகள் மற்றும் கழிவுகளை சரியான முறையில் வெளியேற்றுவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் நமது குடும்பத்தின் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் முக்கியமானது. கழிவுகளை முறையாக தரம் பிரித்து வெளியேற்றுவது நம் அனைவரின் கடமையாகும். மட்கும் குப்பைகளாகிய காய்கறி கழிவுகள், பழங்களின் தோல்கள், எஞ்சிய உணவுப் பொருட்கள், பூக்கள், தேயிலை கழிவுகள், முட்டை ஓடுகள் போன்றவற்றை பச்சை நிற தொட்டியிலும், நெகிழி பாட்டில்கள், பைகள், பேப்பர்கள், அட்டை பெட்டிகள், கண்ணாடி பாட்டில்கள், உலோகம் மற்றும் டப்பாக்கள் போன்ற மட்காத குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், டயர்கள், பேண்டேஜ்கள், பயன்படுத்திய சானிட்டரி பேட்கள், காலாவதியான மருந்துகள், ரசாயன பொருட்கள், எலக்ட்ரானிக் கழிவுகள் போன்ற அபாயகரமான கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும் இட்டு நம் வீட்டு பகுதிகளுக்கு வரும் துப்புரவு பணியாளர்களிடம் ஆரோக்கியமான முறையில் தர வேண்டும். நிறைய குப்பைகளை பிரிக்கும் அவர்களுடைய பணியில் நம் கடமையும் அடங்கும் என்று எண்ணி வீட்டு கழிவுகளை தரம் பிரித்து கொடுத்து சுற்றுச்சூழலின் பாதுகாப்பிற்கு பங்காற்றுவோம். நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: தொலைக்காட்சி, வானொலி, இணையம், இவை அனைத்தையும் ஒரே தளத்தில் இணைக்கும் புதிய டிஜிட்டல் உலகம் பிரசார் பாரதியின் வேவ்ஸ் ஓடிடி. செய்திகள், தொடர்கள், ஆவணப்படங்கள், குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள், பக்தி, கலாச்சாரம், இசை, திரைப்படங்கள் என இந்தியாவின் பல மொழிகளில் தரமான நிகழ்ச்சிகளை இலவசமாகவும் எப்போது வேண்டுமானாலும் பார்க்கவும் கேட்கவும் வழிவகுக்கும் இந்த தளம் இந்தியாவின் குரல் உலகம் முழுவதும் சென்றடையும் புதிய பாலமாக திகழ்கிறது. இந்த வேவ்ஸ் ஓடிடியை இன்றே பதிவிறக்கம் செய்யுங்கள். எப்போதும் ஆகாஷ்வாணியோடு இணைந்திருங்கள்.

ஹாய், என் பேர் டாக்டர் சீதாராம். நான் இந்திய மருத்துவ சங்கத்தோட செயலர், கோயம்புத்தூர் பிரான்ச். 40 வயசுக்கு மேற்பட்ட ஆண்களோ பெண்களோ கண்டிப்பாக அவங்களோட உடலை தகுதியாக வச்சுட்டு உடலை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு பரிசோதனைகள் தேவைப்படும். அந்த பரிசோதனைகள் பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்புன்னு சொல்கிறோன்னா, ஒரே தடவை அந்த பேஷண்ட்டுக்கு பிளட் எடுத்து

0: மாஸ்டர் ஹெல்த் செக்கப்புன்னு சொல்கிறோம். மாஸ்டர் ஹெல்த் செக்கப் மூலிமா கொலஸ்ட்ரால் லெவல், அப்புறம் ஈரலோட ஃபங்க்ஷன், லிவரோட ஃபங்க்ஷன், கிட்னியோட ஃபங்க்ஷன், நம்ம ரத்த அளவு எவ்வளோ இருக்குது, ரத்தம் எப்படி இருக்குது, அது எல்லாமே நம்மளால் செக் பண்ண முடியும். அதே மாதிரி நுண் சத்து, நமக்கு தேவையான நுண் சத்தெல்லாம் உடம்பில் எப்படி இருக்குது, இந்த வைட்டமின், கால்சியம், D3 இதெல்லாமே எப்படி இருக்குங்கிறத நம்மளால் செக் பண்ணிக்க முடியும்.
1: கேட்டு பயன்பெற காத்திருப்போம். இன்று பகல் 2:30 மணிக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான சிகிச்சை முறைகள் விளக்கமளிக்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் சரிகொண்ட மேகனா அவர்கள். உழவர் பெருமக்களே, உங்களுக்காகவே இன்றிரவு 7:30 மணிக்கு ஏறும் ஊறும் வளம் தரும் வேளாண் காடுகள் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் வேங்கை தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் K.T. பார்த்திபன் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 7:00.
2: உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி தாய்ப்பால் தானத்தின் முக்கியத்துவம் பற்றியும் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் இயங்கி வரும் தாய்ப்பால் வங்கி குறித்தும் விளக்கம் அளிக்கிறார் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பூமா அவர்கள்.
3: நான் இன்னைக்கு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகள் பிரிவில் இருக்கக்கூடிய தாய்ப்பால் வங்கியை பற்றி உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுறேன். இந்த தாய்ப்பால் என்பது ஒருத்தர் டொனேட் பண்ணால் அந்த ஒரே சமயத்தில் கொடுக்குற தாய்ப்பாலில் வச்சே 10 குழந்தைகளுக்கு நம்ம வந்து உயிர் கொடுக்க முடியும். அதுக்காக தான் ஒரு ஒரு துளியும் உயிர் துளி, எவ்ரி ட்ராப் இஸ் அ கோல்டன் ட்ராப் அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் எடுத்துட்டிங்கன்னா பச்சிளம் குழந்தைகள் வார்டில் ஒரு 100-110 குழந்தைகள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் வர்றாங்க. எல்லா சமயத்துலேயும் அவங்க வந்து இந்த குழந்தைகளை வந்து தாய்மார்கள் வந்து அக்கம்பனி பண்ணி வரமாட்டாங்க, கூட வரமாட்டாங்க. ஏன்னாக்க எங்களுக்கு ரெஃபரல் ஹாஸ்பிட்டலாக இருக்கிறதுனால வெளியூர்லேருந்து, வெளி மாவட்டங்கள்லேருந்து, வெறும் மாநிலங்கள்லேருந்து குழந்தைகள் வராங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு சிசேரியன் பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த அம்மாவுக்கு சில நோய்கள்னால அந்த குழந்தை வந்து கூட வர முடியாது. அந்த அம்மாவுக்கு ஒரு சிசேரியன் பண்ணியிருக்கு, முடியாத நிலையில் இருக்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு வேற லைஃப் த்ரெட்டனிங் ப்ராப்ளம்ஸ், ஒரு ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்காங்க, இருதய கோளாறுகள், ரொம்ப பிபி அதிகமாக இருக்குது, இல்லை ஃபிட்ஸ் வந்திருக்குன்னா அவங்களால உடனே வந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது. ஆனால் தாய்ப்பால் தான் சிறந்தது. பிறந்த 1 மணி நேரத்துக்குள்ளேயே தாய்ப்பால் கொடுக்கணும், தாய்ப்பால் கொடுத்தா தான் குழந்தை வளருங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பால் கொடுக்கணும்னு நம்மளுக்கு தெரியும், ஆனால் பால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த குழந்தைகளுக்கு எப்படி பால் கொடுக்கறது அப்படிங்கிறப்ப வரப்பிரசாதமாக இருக்கக்கூடியது இந்த தாய்ப்பால் வங்கி தான். இந்த தாய்ப்பால் வங்கியில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்க ஹாஸ்பிட்டல் கிரேடு பம்ப் வச்சுருக்கோம். ஸோ அந்த பம்ப் மூலமாக மதரை முதல்ல நாங்கள் மோட்டிவேட் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு தாய்ப்பால் கொடுக்கறதுனால உங்களுடைய குழந்தைக்கும் நல்லது, மற்ற குழந்தைகளும் அதனால் பயனடைவாங்க. உடனே அவங்க கேட்பாங்க, எங்கள் கிட்ட எப்படி டாக்டர், நாங்கள் பால் கொடுத்தா வந்து எங்களுக்கு குழந்தைக்கு பத்தாமல் போயிருமோ அப்படின்னு. நாங்கள் திருப்பி அதே பழமொழியை தான் சொல்லுவோம், இறக்கிற கிணறு தான் ஊறும், அதனால் எவ்வளோ தூரம் நீங்கள் கொடுக்குறீங்களோ உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக ஊறும். அதுவும் இல்லாமல் உங்கள் குழந்தைக்கு இல்லாத எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொடுக்கறதுனால உங்களுக்கு இன்னும் வந்து இன்னொரு இல்லாத குழந்தைகளோட பயனும் படுது அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த மாதிரி எடுத்த பாலை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிக்குவோம். மொத்தமாக ஸ்டோர் பண்ணி பாஸ்டரைசேஷன் டெக்னிக் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது குறிப்பிட்ட அளவு டிகிரி டெம்பரேச்சரில், குறிப்பிட்ட அளவு ப்ரெஷரில் வந்து அந்த மில்க், இட்ஸ் அ கால்ட் அ கெமிக்கல் ப்ராசஸ். ஸோ அது வர்ற வரைக்கும் நாங்கள் வந்து அந்த மில்கை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதில் குறிப்பிட்ட டெம்பரேச்சரில், இட்ஸ் கால்டு டீப் ஃப்ரீசிங், அதில் நாங்கள் போட்டு வச்சுருப்போம். இப்போ ஏதாவது ஒரு டைமில் அந்த லேபிள் பண்ண பர்டிகுலர் பேட்ச் வந்து பாக்டீரியா இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் அதை டிஸ்கார்ட் பண்ணிடுவோம், அதை வந்து நாங்கள் தூர வீசிடுவோம், அதை அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி டீப் ஃப்ரீசர்ஸ் வந்து -2 to -10 degrees ஸ்டோர் பண்ணும்போது 6 months வரைக்கும் அந்த மில்கை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஒரு தடவையும் அந்த தேவைப்படும் போது அந்த மில்கை எடுத்து தாயிங், அதாவது திருப்பி இந்த ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு அந்த மில்கை கொண்டு வந்துட்டு அதை நாங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுப்போம்.
4: உலகத்திலே தலை சிறந்தது தாயினுடைய அன்பு, அந்த அன்பின் வெளிப்பாடு தாய்ப்பால். அதை நம்மளுடைய குழந்தைகளுக்கு மாத்திரம் நம்ம கொடுக்காமல் மற்றவங்களுக்கும் கொடுத்து கண்டிப்பாக அந்த குழந்தைகள் முகத்திலேயும் சந்தோஷத்திலையும் அவங்களுடைய வளர்ச்சியிலையும் நம்ம பங்கு பெறணுங்கிறது தான் என்னோட ஆசை. இதன் மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்கள், எல்லா நேயர்களும், அவங்க வீட்டில் தாய்மார்கள் இருந்தாங்கன்னா

0: அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கும் அவங்க குழந்தைகளுக்கு கொடுத்தது போக இருக்கிற பாலை வந்து ஜிஹெச்க்கு டொனேட் பண்ணாங்கன்னா இந்த வங்கிக்கு, இதன் மூலமாக ஒரு ஒரு துளியும் அவங்க கொடுக்குற ஒரு ஒரு துளியும் ஒரு குழந்தைக்கு பயன்படுத்து அதற்கு வந்து உயிர் காக்கும் மருந்தாகவே பயன்படும். அது உயிர் துளி அமிர்தம் என்றே சொல்லலாம்.
1: உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி தாய்ப்பால் தானம் மற்றும் தாய்ப்பால் வங்கி குறித்து விளக்கம் அளித்தார் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பூமா அவர்கள்.
2: மதுர கீதம் இசைப்பதற்கான நேரம் இது. 7:05.

நம் இல்லம் முழுவதும் என்றும் பெருகட்டும். ஆடிப்பெருக்கு திருநாளான இன்று மகிழ்ச்சி, ஆரோக்கியம், அமைதி, ஐஸ்வர்யம் அனைத்தும் உங்கள் குடும்பங்களில் நிரம்பி வழிய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எப்போதும் வாழ்த்துகிறது.

மகாநதி, எஸ்பி பாலசுப்ரமணியம், உமாரமணன், சோபனா பாடியதை கேட்டோம். காவிரி அன்னையின் அருளும் இயற்கையின் வளமும் வாழ்வின் செழிப்பும்

கேட்டு ரசிக்க காத்திருப்போம். இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் நிஷா ராஜகோபாலன் அவர்கள் பாட்டு, கோயம்புத்தூர் எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம், பகல் 12:10 சங்கீத சாரல், கொல்கத்தா எஸ் ஐஸ்வர்யா அவர்களின் பாட்டு, வில்லிவாக்கம் எஸ் ரகுராமன் அவர்கள் வயலின், எம் எஸ் என் லக்ஷ்மி நரசிம்மன் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அசாம் மாநில ஆறுகளில் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். பாகிஸ்தானில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக கட்டாக், புவனேஸ்வர், பிரம்மபூர் மற்றும் கஞ்சம் மாவட்டத்தில் நடைபெறும் கல்வி மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். கட்டாக்கில் ஜெகத்குரு கிருபாலு பல்கலைக்கழகத்தையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். நாளை தெற்கு ஒடிசா பகுதிக்கு செல்லும் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். குடியரசுத் தலைவரின் வருகையை முன்னிட்டு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஃபரிதாபாத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதையில்லா இந்தியா என்ற இலக்கை அடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்த 100 நாள் இயக்கமானது நாட்டை உருவாக்கும் பணிகளில் இளைஞர்களை ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ள ஒரு தேசிய மக்கள் இயக்கம் என்று கூறினார். ஆரோக்கியம் மற்றும் விழிப்புணர்வு பெற்ற இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் மையமாக இருப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேரா யுவ பாரத் வலைதளம் மூலம் 2,24,00,000 அதிகமான இளைஞர்கள் இந்த பணிகளை மேற்கொள்ள ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பணிகளில் இளைஞர் அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள் இணைய வேண்டும் என்றும் அமைச்சர் அழைப்பு விடுத்தார். அசாம் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து பாதிப்புகள் ஏற்படுத்தி வருகிறது. அதிகாரப்பூர்வ தகவலின்படி 5 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜோர்ஹாட், சிவசாகர், தேமாஜி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 335 கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக 136,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 15,400 ஹெக்டேர் பரப்பில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வெள்ளத்திற்கு சிவசாகர் மாவட்டத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். 2 பேரை காணவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சிவசாகர் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநில அமைச்சர் திரு பியூஷ் அசாரியா நேற்று நேரில் ஆய்வு செய்தார். நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களையும் அவர் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். அசாம் மாநில ஆறுகளின் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். கவுஹாத்தியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிபுணர்களின் உதவியுடன் அறிவியல் அடிப்படையிலான நீண்டகால திட்டம் ஒன்று மாநில அரசால் உருவாக்கப்படும் என்று கூறினார். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரம்மபுத்திரா நதியில் ஏற்படும் மண்ணரிப்பு மிகவும் தீவிரமாக இருப்பதாக கூறினார். இதற்காக நீர்வளத்துறை சார்பில் குறுகிய கால தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் நிரந்தரமான ஏற்பாடுகள் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். மக்களின் உயிரையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு

0: ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ஷோபா கரந்தலாஜி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். பணியாளர் தேர்வில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டதால் நியாயமாக தேர்வு எழுதியவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சுதந்திரமான மத்திய அமைப்பால் மட்டுமே இதுகுறித்து நியாயமாகவும் விரிவாகவும் விசாரணை நடத்தப்படுவதை உறுதி செய்ய முடியும் என்று அந்த கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற்ற 3 சட்டப்பேரவைத் தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறவுள்ளது. பீகாரின் பங்கிப்பூர், மத்திய பிரதேசத்தின் தாட்டியா, குஜராத்தின் மஞ்சள்பூர் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளில் கடந்த வெள்ளிக்கிழமை இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தொகுதிகளில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணிக்கு எண்ணப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய சுஜித் சின்ஹா என்பவர் காவல்துறையுடன் நடைபெற்ற மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்தாரா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பவி குமார் சிங் தெரிவித்துள்ளார். சாகேப்கஞ்ச் சிறையிலிருந்து சுஜித் சின்ஹாவை தன்பாத் சிறைக்கு மாற்றுவதற்காக அழைத்துச் செல்லப்பட்டபோது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. அப்போது காவலர் ஒருவரின் ஆயுதத்தை சுஜித் சின்ஹா பறித்துக் கொண்டதால் காவல்துறையினர் எதிர்த்தாக்குதலில் ஈடுபட்டனர் என்றும் அதில் அவர் உயிரிழந்தார் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் ரியாசி பகுதியில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 2.9 பதிவாகியுள்ளதாக தேசிய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் நாட்டின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 12 மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஸ்வாட் மாவட்டம் கபல் நகரில் அமைந்துள்ள காவல் நிலையத்திற்கு எதிரே ஸ்வாட் அமைதி பேரணி நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு உடனடியாக எந்தவொரு அமைப்பும் அல்லது நபரும் பொறுப்பேற்கவில்லை. ஷயத் ஷெரீப் மத்திய மருத்துவமனைக்கு 9 உடல்கள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் கபல் மருத்துவமனை மருத்துவர்கள் மேலும் 5 பேர் உயிரிழந்துள்ளதை உறுதி செய்துள்ளதாகவும் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேச்சுவார்த்தை நடத்துவதில் அமெரிக்கா தீவிரமாக உள்ளது என்று கூறினார். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார் ஆகிய நாடுகளின் தூதரக ரீதியிலான அழுத்தம் காரணமாக ஈரான் மீதான தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். ஹோர்மோஸ் நீரிணை நிர்வாகம் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் இந்த பேச்சுகளின் போது எட்டப்படலாம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரான் யுரேனிய செறிவூட்டலை நிறுத்துவதற்கு நிபந்தனைகள் விதிக்கப்படும் என்றும் திரு டிரம்ப் கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய புள்ளியியல் அதிகாரிகளின் 2 மாநாடு லக்னோவில் இன்று தொடங்குகிறது. இம்மாநாட்டில் பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளிடையே புள்ளியியல் தரவுகளை பகிர்ந்து கொள்ளுதல், புள்ளியியல் சேகரிப்பு பணியில் புதுமைகளை புகுத்துதல், சிறந்த நடைமுறைகளை பரிமாறிக்கொள்ளுதல் போன்றவற்றில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இம்மாநாடு நடத்தப்படுகிறது. அருணாச்சல பிரதேசம், பீகார் மற்றும் இமயமலையை ஒட்டியுள்ள மேற்குவங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தில்லி, ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, சத்தீஸ்கட், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் இன்று முதல் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா, கேரளம், மகாராஷ்டிரா மாநிலத்தின் மத்திய பகுதி, கொங்கன், கோவா ஆகிய இடங்களில் மழை தொடரும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெற உள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. கிளாஸ்கோவில் நேற்று காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் கொடியையும் செங்கோலையும் காமன்வெல்த் விளையாட்டு அமைப்பின் நிர்வாகி

0: பங்கேற்பாளர்கள் இந்திய தடகள வீரர் நீரஜ் சோப்ரா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி.டி. உஷா, குஜராத் துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ஆகியோரிடம் வழங்கினர். இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை இந்தியா அதிக அளவில் பதக்கங்களை குவித்துள்ளது. குத்துச்சண்டையில் இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் மிக சிறப்பாக விளையாடி தங்கப்பதக்கங்களை அதிக அளவில் வென்றனர். பின்னர் நிறைவு விழாவை ஒட்டி ஸ்காட்லாந்தின் பாரம்பரிய கலை கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்தியா மற்றும் ஸ்காட்லாந்து கலைஞர்களின் கூட்டு முயற்சியில் ஜுகல்பந்து இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அசாம் மாநில ஆறுகளின் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். பாகிஸ்தானில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். 2030 ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெற உள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் சேவை செய்தி. கொடுமணல் அருள்மிகு தங்கம்மன் திருக்கோவிலில் இன்று முதல் வரும் 6 தேதி வரை பொங்கல் திருவிழா நடைபெறவுள்ளது.
2: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
3: வணக்கம், நான் பவன்குமார், SP கோயம்புத்தூர். We started a new initiative called NILAL. இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃப்ரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். அனானிமஸா லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காம போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ ஈவ்டீசிங் மாதிரி நடந்துட்டு இருக்க, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் இன்னைக்கு சேஃபா இல்லான்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ அண்ட் சோ இடத்துல இருந்து பேசுறா, இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்க, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோன்னு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்கிற ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா, இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன போட்டோ இருக்கு, சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க ஒரு இடத்துல பாத்துட்டீங்க அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்கோ அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்லை, நீங்க வீட்டு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா உங்க நியர்பை பிளேஸ்ல நடக்குறத எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த தகவல் சொல்லும் போது உங்க ஐடென்டிட்டியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு யூ உங்க போன் நம்பரோ இல்ல நீங்க எங்கிருந்து இந்த தகவல் சொல்றீங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தகவல் கொடுத்துட்டாலே தட் வில் பி ரிசீவ்டு பை த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம். இந்த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம்க்கு இந்த தகவல் வந்த உடனே இமிடியட்லி நியர்பை இருக்கதா 4-வீலர் பேட்ரோல் அண்ட் 2-வீலர் பேட்ரோலுக்கு அந்த தகவல் இமிடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்களோ இமிடியட்லி அவங்க வந்துட்டு அட்டெண்ட் பண்ணுவாங்க.
2: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

தொலைக்காட்சி, வானொலி, இணையம் இவை அனைத்தையும் ஒரே தளத்தில் இணைக்கும் புதிய டிஜிட்டல் உலகம் பிரசார் பாரதியின் வேவ்ஸ் ஓடிடி. செய்திகள், தொடர்கள், ஆவணப்படங்கள், குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள், பக்தி, கலாச்சாரம், இசை, திரைப்படங்கள் என இந்தியாவின் பல்வேறு மொழிகளில் தரமான நிகழ்ச்சிகளை இலவசமாக

ஆகவும் எப்போது வேண்டுமானாலும் பார்க்கவும் கேட்கவும் வழிவகுக்கும் இந்த தளம் இந்தியாவின் குரல் உலகம் முழுவதும் சென்றடையும் புதிய பாலமாக திகழ்கிறது. இந்த வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை இன்றே உங்கள் கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து பதிவிறக்கம் செய்யுங்கள்.

உங்கள் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் யோகா ஆசிரியர் திவ்யா குகப்பிரியன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்டு பயன்பெறுவோம்.

0: ஜிக்கி எஸ் ஜானகி பாடியதை கேட்டோம். படம் தேனும் பாலும். 7:37. நினைத்தாலே இனிக்கும் பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: நடந்த

0: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
1: அறிவியல் சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: 7:44 நினைத்தாலே இனிக்கும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வழங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் ஆகாஷவாணி கோயம்புத்தூர்.

பொன்னி நதி படத்திலிருந்து திருச்சி லோகநாதன், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா, ஜமுனா ராணி குழுவினர் பாடியதை கேட்டோம். படம் பொன்னி திருநாள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும் திரைப்பட பாடல்களை. இதோ உங்களுக்காக அடுத்து வருகிறது

பாகப் பிரிவினை படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி லீலா குழுவினரோடு பாடிய இந்த பாடலோடு நினைத்தாலே இனிக்கும் நிறைவு பெறுகிறது. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 8 மணி. இந்த நேரம் இனிய நேரம்.

கேட்டு பயன் பெற காத்திருங்கள். இன்று பகல் 2.5 மணிக்கு ஊர்புறத்திலே டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான சிகிச்சை முறைகள் விளக்கமளிக்கிறார் கோயம்புத்தூர் பொது நல மருத்துவர் சரிகொண்ட மேகனா அவர்கள். மீண்டும் படப்பாடல்கள் காலை 8.5 மணிக்கு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து.

சிட்டுக்குருவி படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியதை கேட்டோம். கேட்ட இந்த நேரம் இனிய நேரம்.

0: Trump says new talks with Iran to take place today. 14 people killed in suicide attack during peace rally in Pakistan's Khyber Pakhtunkhwa. And Ahmedabad formally receives the Commonwealth Games hosting rights for 2030 at the Glasgow closing ceremony. And for details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 8:30. மனம் விரும்புதே, மனம் விரும்பும் திரைப்பட பாடல்கள்.

0: புது வசந்தம் படத்திலிருந்து சித்ரா டாக்டர் கல்யாண் பாடியதை கேட்டோம். கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு கியூஆர் பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தே ஆர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவேன், நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆஃபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். எனக்கு பிஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் எ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க் யூ.
0: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல். மனம் விரும்பும் பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் நினைவிற்கு கர்நாடக இசைப்பிரியர்களே, உங்களுக்காகவே இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு, கோயம்புத்தூர் எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் பரதன் அவர்கள் மிருதங்கம். பகல் 12:10 சங்கீத சாரல், கொல்கத்தா எஸ் ஐஸ்வர்யா அவர்களின் பாட்டு, வெள்ளிவாக்கம் எஸ் ரகுராமன் அவர்கள் வயலின், எம் எஸ் என் லக்ஷ்மி நரசிம்மன் அவர்கள் மிருதங்கம்.

0: மைக்கேல் மதன காமராஜன் படத்திலிருந்து மனோ சித்ரா பாடிய இந்த பாடலோடு மனம் விரும்பும் திரைப்பட பாடல்கள் மனம் விரும்புதே நிறைவு பெறுகிறது.
1: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெண்கள் நம்மளுடைய ஹெல்த்தை

0: ஓவராலாக நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு நாலு முக்கியமான டிப்ஸ் வந்து சும்மா கேஷுவலாக சொல்லலான் இருக்கேன். ஒன்று வந்து நம்மளுடைய உடம்பை வந்து சீராக வச்சுக்கணும். சரியான உணவு, நியூட்ரிஷன், சரியான எக்ஸசைஸு, நம்ம மனதை வந்து ஆரோக்கியமாக சந்தோஷமாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட எப்பொழுதும் ஒரு ஒரு உடன்பாடோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன ஆன்மீக சிந்தனை, நம்ம என்ன கடவுளை வழிபட்டாலும் சரி அந்த ஆன்மீகத்தோட கொஞ்சம் நம்மளை வந்து இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு அதில் மனதை அமைதியாக வச்சுக்கிறது. இந்த நாலு விஷயங்களையும் நீங்கள் பண்ணிங்கன்னா, நிறைய டைம் நான் சொல்லுவேன், டாக்டர் கூட நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை நீங்களே மருத்துவராக இருந்து நீங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான இதாக நான் சொல்ல விரும்புகிறேன். சில நொடிகளில்
1: ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி, அரங்கிசை. நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். பவனாத்ம ஜாகச்ச, நாட்டை ராகத்தில் அமைந்த

0: சில நொடிகளில் அடுத்த
1: ஆகாஷ்வாணி. நேரம் 9 மணி. அரங்கிசை. நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். பவனாத்ம ஜாகச்ச நாட்டை ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். கண்டச்சாப்புதாளம்.

பாலன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி மாமவ கருணய சுவாதி திருநாள் கீர்த்தனை, சண்முகப்பிரியா ராகம், மிஸ்ர சாப்புதாளம்.

சண்முக பிரியா ராகத்தில் சுவாதி திருநாள் கீர்த்தனை ஒலித்தது. நிறைவாக நெஞ்சுக்குள் பெய்திடும் என தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல் சிந்து பைரவி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை நிஷா ராஜகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். கோவை எஸ் சந்திரன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மத்திய அரசின் மூலம் கிடைக்கும் ஆதரவு மற்றும் வங்கிக் கடன் உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றியமைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லை

சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 500 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 47 கனஅடியிலிருந்து வினாடிக்கு 68 கனஅடியாக சற்று அதிகரித்துள்ளது. குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தொடர்ந்து 2வது நாளாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் ஏராளமானோர் வழிபாடு நடத்தினர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றின் கரையில் பெண்கள் ஏராளமானோர் புனித நீராடினர். ஈரோடு மாவட்டம் பவானியில் 3 நதிகள் சங்கமிக்கும் கூடுதுறையில் 1000கணக்கான மக்கள் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு காவிரியை வணங்கி வழிபட்டனர். மதுரை மேலூர் அருகே இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். தூத்துக்குடி திருநெல்வேலி இடையே இன்று முதல் வரும் 6ஆம் தேதி வரை முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திண்டுக்கல்லில் மரகுடோன் ஒன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் தேக்கு மரங்கள் மற்றும் அறுவை இயந்திரங்கள் தீயில் கருகி நாசமானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,06,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா பிரேசில் அணிகளுக்கு இடையிலான முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம். ஸோ இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னு தெரியுமா? இந்த ஊர் பச்சை பசேல்னு இருக்கு. நம்ம சிட்டிலேயே இருந்துட்டு இந்த மாதிரி பச்சை பசேல்னு ஊரெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. இந்த ஊருக்கு நான் விழுப்புரம்லேருந்து வந்திருக்கேன். ஸோ விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். இந்த கிராமத்துக்கு எப்படி வந்தேன்னு தெரியுமா? விழுப்புரம்லேருந்து பஸ் ஏறி, இது வந்து அனந்தபுரம் வழியாக போகிற பஸ். ஸோ அந்த பஸ்ஸில் ஏறணும் அப்படின்னா இந்த கிராமத்தில் மேல்காரணைன்னு கேட்டு நம்ம இறங்கிக்கலாம். ஸோ மேல்காரணை கிராமத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த கிராமம் முழுக்க பச்சை பசேல்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தோம்னா குடிசை வீடும் பார்க்க முடியுது, ஓட்டு வீடும் பார்க்க முடியுது, பெரிய மாடி வீடும் பார்க்க முடியுது. இந்த கிராமத்தில் எல்லா வீடுகளும் கலந்துருக்கு. குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாம் சிரிச்சுட்டு ஜாலியாக வீட்டு முன்னாடி விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு லீவ் வேற. கேக்குவா வேணும், குழந்தைகளுக்கெல்லாம் ஒரே குஷி தான் போங்க. கூடவே வந்து நிறைய வீடுகளில் ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமியும் கும்பிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நிறைய இந்த கிராமத்தை பத்தி கேட்கலான் இருக்கேன். நானும் பார்த்தும் தெரிஞ்சுக்கலான் இருக்கேன். நிகழ்ச்சியில முதல் பாடல்

நேர்களை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். FM 101.03 கோவையில் நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னு தெரியுமா? மேல்காரணை விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற இந்த கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன். இங்க பசங்கள்லாம் ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து நான் கேட்டேன், என்ன இன்னைக்கு லீவா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆமாமா இன்னைக்கு எங்களுக்கு லீவு தெரியுமா, நாங்கள் ரொம்ப ஜாலியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்கதான் வந்து இந்த கிராமத்தில் விளையாடுற விளையாட்டெல்லாம் பார்க்க முடியுது. பசங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பம்பரம்லாம் கையில வச்சு சுத்திட்டு இருக்காங்க, கூடவே இந்த கோலி குண்டு சொல்லுவாங்களா அதை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க, கில்லி விளையாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் இப்போ கிராமத்தில் இருக்கிற சிறுவர்கள் கிட்ட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூடவே அவங்க கிட்ட கேட்டேன், இங்கே எத்தனாவது வரை நீங்கள் படிக்கிறீங்க, இதுக்கு மேலே படிக்கணும்னா எங்கே போவீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்ன ஒரு பதில் என்னன்னா, நாங்கள் இப்போ 10th வரையும் இங்கே ஸ்கூல் இருக்கு, ஸோ 10th வரையும் நாங்கள் படிப்போம், இதுக்கு மேலே நாங்கள் படிக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து வெளியில தான் போவோம் அப்படின்னாங்க. வெளியிலனா எங்கே போவீங்க அப்படின்னா பக்கத்தில் கிராமங்கள்லாம் இருக்கு, அங்கே ஸ்கூல்ஸ் இருக்கு, ஸோ அங்கே போய் படிப்போம், அப்படி இல்லாட்டி நாங்கள் விழுப்புரம் போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக காலேஜ் போகணுன்னா விழுப்புரம் தான் நாங்கள் போயாகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அது கூட எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக தான் இருக்கும் அப்படின்னு இவங்கெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம

வீட்டிலேருந்து அப்படி விழுப்புரம் வரையும் ஜாலியாக பஸ்ஸில் போய் நம்ம படிச்சுட்டு வரும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. கூடவே இங்கே தோட்டத்தில் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற பகுதிகளில் எல்லாம் கண்டிப்பாக நிலக்கடலை விளைய வைக்கிறாங்க. கூடவே இங்கே எக்ஸ்ட்ராவாக உளுந்து, கம்பு, சோளம், கூடவே தட்டைப்பயிறு இந்த மாதிரி பயிர் வகைகளும் வந்து இங்கே விளைவிக்கிறாங்க. பார்க்குறக்கே ரொம்ப ரம்யமாக இருக்குது. எல்லோரும் வேலை செஞ்சுட்டும் இருக்காங்க. ஸோ நமக்கு தான் வேலை வந்து லீவு அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே இருக்கிற எல்லோரும் வந்து வயலில் இறங்கி வேலை செய்கிறவங்களாம் இன்றைக்கி லீவே எடுக்காமல் கரெக்டாக வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ பச்சை பசையில் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கிராமம். இங்கே இருக்கிற காற்றெல்லாம் வீசுறதை பார்த்தா இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே தூக்கம் வந்துடும் போல இருக்கு. சரி ஓகே, என்ன பண்ணுறது, இங்கேருந்து வரணும் இன்னொரு அரை மணி நேரத்தில். ஆனால் அதுக்குள்ளே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறேன் நான்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவசம்.

ரெயின்போ எஃப்எம் இங்க எல்லாமே தூளு. விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கு. இங்கிருந்து பக்கத்து ஊர்களுக்கு எல்லாம் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பஸ் இருக்கு. சோ எனக்கு கவலையே இல்லை. இன்னும் 5 நிமிஷத்துல பஸ் வேணும் அப்படின்னா கூட நான் ஈஸியா பஸ் ஏறி விழுப்புரம் போய் அங்கிருந்து நீங்க வந்துடலாம். என்ன டிராவல் பண்றதுக்கு டயர்டா இருந்தா கூட இந்த கிராமத்துக்கு வந்த பிறகு அந்த டயர்டெல்லாம் அப்படி எங்க பறந்து போச்சுன்னே தெரியல. அவ்வளோ ஜாலியா இருக்கு இங்க வந்து இருக்கிறது. இன்னொன்று, இங்கே வந்து பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் தெரியுது. இங்கே இருக்கிற கிராமம் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, வீதிகளாக தனித்தனி வீதிகளாக இருக்குது. ஒவ்வொரு வீதியிலும் இருக்கிற மக்கள் வந்து பக்கத்து வீதி அப்படின்னு சொல்லியெல்லாம் பேசிக்கிறத கேட்க முடியுது. இன்னொன்று, அந்த குட்டி கிராமத்தில் அந்த இருக்கிற அந்த கோயிலில் அங்காளம்மன் தெய்வம் இருந்து இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எப்போ திருவிழா வரும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அந்த அக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா, அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க அந்த அக்கா. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டேன், அவங்க சொன்னது இது வந்து மாசி மாதம் இங்கே திருவிழா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாசி மாதம் திருவிழாவை நாங்கள் எப்படி கொண்டாடுவோம் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போதே அவங்க முகத்துல அவ்வளோ பூரிப்புங்க. அவங்க உங்க கிராமத்தை பத்தி சொல்லும் போது கேட்கவா வேணும், அவங்க அவ்வளோ சிரிச்சுட்டு அவ்வளோ பூரிப்பா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மாசி மாசம் பொங்கல் வச்சு திருவிழாவை கொண்டாடுவோம். ஒரு நாள் அந்த திருவிழா எப்படி நடக்கும் தெரியுமா, சும்மா ஜே ஜேன்னு நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அந்த திருவிழா வந்து அவ்வளோ பிரம்மாண்டமா நடக்குமா, எல்லா வீதியில இருக்கிற மக்களும் சேர்ந்து அந்த திருவிழாவில் கலந்துப்பாங்களாம். குழந்தைங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் இல்லாம எல்லாரும் கலந்துப்போம். கூட பக்கத்து ஊர்கள்ல இருந்தெல்லாம் வியாபாரிகள் இங்க வந்து வியாபாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே இங்க இருக்கிற பொருட்களை இங்கிருந்து வியாபாரிகள் எடுத்துட்டு போய் பக்கத்து ஊர்களையும் வியாபாரம் பண்றாங்க. ஏன்னா இங்க வந்து தட்டப்பயிறு நிறைய கிடைக்குது, உளுந்து நிறைய கிடைக்குது, கூடவே சோளம் நிறைய கிடைக்குது. ஸோ நிறைய கிடைக்கும் போது என்ன பண்ணுவாங்க, பக்கத்து ஊர்களில் போய் வியாபாரம் பண்ணுவாங்க. இப்போ கூட பஸ்ஸுக்காக நிறைய பேர் மூட்டையெல்லாம் கட்டிட்டு காத்திருக்காங்க, என்னால் பார்க்க முடியுது. இங்கே எல்லாருடைய முகத்துலையும் ஒரு சிரிப்பு இருக்கு. எப்படி இவ்வளோ சிரிச்சுட்டே சந்தோஷமா இருக்க முடியுது.

ஒருவேளை கிராமத்துல இருந்து அப்படி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி என்ன, நானும் இப்ப சிரிச்சுட்டு தான் இருக்கேன், எனக்கும் சந்தோஷமா இருக்கு. அங்க கூட்டமா நின்று அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நான் வேற இங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. சோ அவங்க கிட்டயும் போய் நிறைய கேட்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். போய் பேசிட்டு வரட்டுமா?

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நாம கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஒரு குளம். நாம இன்னைக்கு மேல்காரணை அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க பார்த்தோம்னா பக்கத்துல அங்க கொஞ்சம் தூரத்துல ஒரு ஏரி தெரியுது. இந்த ஏரியோட பக்கத்துல சின்ன சின்ன தெய்வங்களையும் பார்க்க முடியுது. நான் கேட்டப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு வியப்பா இருந்தது. அவங்க பேர் வந்து புரையாத்தா தாய் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் தான், அதாவது ஒரு வருடம் விட்டு ஒரு வருடம் தான் வந்து திருவிழா இருக்கும். ஆனா அந்த திருவிழால என்ன பண்ணுவாங்களாம், ரொம்ப சிறப்பா வந்து அதை வந்து நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப வந்து தேர் திருவிழாலாம் இருக்கும், 8 நாட்கள் அதை வந்து நாங்க திருவிழாவா கடைபிடிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. சோ இந்த மாதிரி கெங்கம்மா தாய் இந்த மாதிரியான தெய்வங்களையும் இங்க ஏரிக்கிற ஓரத்துல வந்து சின்ன சின்ன கோயில்கள்ல பார்க்க முடியுது. நான் இந்த கிராமத்தை சுத்தி பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப ஜாலியா இருக்கு. தொடர்ந்து நான் பார்க்க போறேன்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை.

0: அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆர்ஜே சுதாப்ரியா, எஃப்எம் ரெயின்போ 103 கோவை. நேரம் 10:30.
2: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103. கவிதையும் கானமும். வணக்கம் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 கவிதையும் கானமும் நிகழ்ச்சியை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி. இன்று ஆடிப்பெருக்கு. நதிகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் என்பது ஐதீகம். மக்கள் மனங்களில் உற்சாகம் கரைபுரண்டு ஓடும் என்பது நிதர்சனம். இன்றைய நிகழ்ச்சியில் கவிதை நதியாக, கானம் வெள்ளமாக, அந்த இசை கரைபுரண்டு உங்கள் செவி மடையை வந்தடையப் போகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது தேவகி ஸ்ரீனிவாசன். சோலைகளின் ஊடே ஆடி அசைந்து பாய்ந்து வரும் அந்த காவேரி பல நூறு ஆண்டுகளாக நம் பூமியை வளப்படுத்தி வருகிறாள். நம் மக்களின் பசியை போக்கி வருகிறாள். அந்த காவிரியின் பெருமை இளங்கோவடிகளின் சிலப்பதிகார பாடல் மூலம் வெளிப்படுகிறது.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கவிதையும் கானமும் அதிகாலை இளஞ்சூரியன் மெல்ல தழுவ, இளங்காற்று லேசாக அசைய, ஓடும் நீர் சில்லென்று பட, காலையில் நதிநீரில் மூழ்கி ஒரு குளியல் உடலின் மீது படிந்துள்ள தூசும் உள்ளத்தின் உள்ளே படிந்துள்ள மாசையும் ஒருங்கே களைவதுதான் இந்த நதிக்குளியல். என்னவென்று சொல்ல? ஆற்றங்கரையோரம் வாழ்பவர்கள், கொடுத்து வைத்தவர்கள், வேறென்ன சொல்ல?

கவிதையும் கானமும். நதிகளுக்கு எல்லாம் பெண்ணின் பெயர் வைக்கப்பட்டுள்ளதே அந்த பிரம்மனின் புத்திரனை தவிர ஏன் அப்படி? துள்ளி ஓடி வரும் பெண்ணுக்கும் ஆடி அசைந்து வரும் நதிகளுக்கும் அப்படி என்ன சம்பந்தம்? அந்த கடலரசனை சமுத்திரராஜனை தேடி தேடி ஓடி ஓடி காதலித்து சென்று கலப்பதாலா பெண்ணே நதியானாள், நதியே பெண் ஆனாள்?

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103. கவிதையும் கானமும். நதியோரம் என்னென்ன செய்வார்கள்? குளியல் போடுவார்கள், துணி துவைப்பார்கள், குடத்தை கழுவி வீட்டிற்கு நீர் எடுத்துச் செல்வார்கள். இதெல்லாம் சாதாரண நாட்களில். அமாவாசையன்று திதி தருவார்கள். சித்ரா பௌர்ணமியன்று சித்ராண்ணங்கள் பல செய்து ஊர்கூடி நதியோரம் ஆடிப்பாடி மகிழ்வார்கள். ஆடிப்பெருக்கன்று நதியை வழிபட்டு பூஜை செய்து தாலிக்கயிறு மாற்றிக்கொள்வார்கள். இவையெல்லாம் விசேஷ காலங்களில் செய்வது. இதெல்லாம் தவிர எப்போதும் நதியோரத்தில் ஒன்று நடைபெறுமாம். என்ன அது? சில்லென்ற காற்று மெல்ல மெல்ல தலைவனையும் தலைவியையும் தழுவிச் செல்ல அவர்கள் மனங்களில் காதல் பிறக்குமாம். நமக்கு அப்போது அருமையான காதல் பாட்டு கிடைக்குமாம்.

0: ஓடும் நீரை நதி என்று கூறுவது ஒரு இலக்கிய நயம். ஆறு என்று சொல்வதே நம் உள்ளத்துக்கு நெருக்கம், சரிதானே? வழக்கு பேச்சில் ஆத்தங்கரை, ஆத்தோரம் இப்படி சொன்னால்தான் நம் நெஞ்சங்களில் ஒரு சில்லிப்பு. ஆறு என்ற சொல்தான் நாவிற்கு ஒரு இனிப்பு. இதோ இந்த பெண்ணுக்கு அதுவே ஒரு களிப்பு. இது காதல் களிப்பு.
1: மனம் ஏங்கி போகுது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கவிதையும் கானமும். நதி என்று கூறினாலும், ஆறு என்று கூப்பிட்டாலும், ஓடும் அந்த தூய்மையான நீர் நம் உடலின் மீது படிந்துள்ள கரைகளை போக்குகிறது, மனதுக்குள்ளே குவிந்துள்ள அழுக்குகளை நீக்குகிறது. நதி நம் தாகம் தீர்க்கிறது, நிலத்தை வளமாக்குகிறது, பயிர் வளர்த்து பசியை போக்குகிறது. பல்லாயிரம் உயிர்களையும் பயிர்களையும் வாழ்

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்தியலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை. நேயர்கள் இப்போது கேட்கலாம் கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல். இது

கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒழித்தது காதல் ஓவியம் படத்திற்காக குரல் தந்தவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து மனோ மற்றும் ஸ்வர்ணலதா படம் சின்னவர்.

நீங்கள் கேட்ட அந்த பாடல் கே ஜே யேசுதாஸ் மற்றும் ஜானகி பாடியிருந்தார்கள். படம் ஈரமான ரோஜாவி. நேர்களை உங்கள் கடிகாரத்தின் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். நேரம் 11:15:28. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இது.

0: நேர்களை, நீங்கள் கேட்டு ரசித்த அந்த பாடல் முடிவெல்ல ஆரம்பம் படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் பாடியிருந்தது. அந்த பாடல் நிலையத்தின் நேரம் இப்போது 11:20.
1: பி எம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

கோகுலம் படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். நேரம் 11:25. கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். வழங்கி கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான மதியலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை.

நேர்களை, நீங்கள் கேட்ட அந்த பாடல் மனோவோடு பாடினார் சித்ரா, படம் மேட்டுக்குடி. நிலையத்து நேரம் இப்போது 11:36:12. நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்று பிற்பகல் 12:10 சங்கீதச்சார நிகழ்ச்சியில் கொல்கத்தா எஸ் ஐஸ்வர்யா அவர்களின் பாட்டு இடம்பெறும். வில்லிவாக்கம் எஸ் ரகுரமன் அவர்கள் வாயிலின், எம்எஸ்என் லக்ஷ்மி நரசிம்மன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடல் மனோ மனோ கிளீனர் பாடும் இந்த பாடல் உள்ளத்தை எழுத்தா படத்திற்காக பாடல். நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களோடு நான் ஐ சாம் பால். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

இது ஆகாஷவாணியின் கோயம்புத்தூர் வானொலியிலும் மத்தியலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை. நேரம் இப்போது 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று பிற்பகல் 12:10 சங்கீத சாரல். இந்த நிகழ்ச்சியில் கொல்கத்தா எஸ் ஐஸ்வர்யா அவர்களின் பாட்டு, வில்லிவாக்கம் எஸ் ரகுராமன் அவர்கள் வாயிலின், எம்எஸ்என் லட்சுமி நரசிம்மன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மெல்லிசை பாடல்கள் இடம்பெறும். 1:10 என்னுயிர் தோழி, மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறுகிறது நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக. 1:55 பாடல் ஒன்று. இன்று பிற்பகல் 2:30 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், பிஎம் வித்யாலட்சுமி திட்டம் பற்றிய தொகுப்பு இடம்பெறும். இன்று பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே இந்நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் சரிகொண்ட மேகனா அவர்கள்.

எமது மாலை ஒலிபரப்பில் மணி 5:30 திரையிசை கேட்கலாம். 6:10 பாமாலை இடம்பெறும். 6:40 முல்லைவனம். இன்றிரவு 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் இடம்பெறும் நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக. இன்றிரவு மணி 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து

இரவு 7:00 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் இடம்பெறும் நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக. இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:30 ஏறும் உறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் வேங்கை என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே.டி. பார்த்திபன் அவர்கள்.

இன்றிரவு 8 மணிக்கு மனோரஞ்சிதம், 8:30 மணிக்கு நாடாளுமன்றத்தில் 8:30 மணிக்கு நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெறும். 8:30 இரவு 9:30 திரைக்காணம் அளிக்கும்.

இன்றிரவு மணி 9:15 செய்திச் சூடர் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 10 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். இன்றிரவு 11 வானிலை மற்றும் நிகழ்ச்சி நிகழப்படும். 11:15 ஆங்கிலத்தில் செய்தி டெல்லி அஞ்சல். 11:10 இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பினை இதுவரை கேட்டோம்.

இதுவரை சங்கீத சாரலில் கொல்கத்தா எஸ் ஐஸ்வர்யா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். விலிவாக்க மிஸ் ரகுராமன் அவர்கள் வயலின், எம் எஸ் என் லக்ஷ்மி நரசிம்மன் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இசைமல நிகழ்ச்சியில் 1:10

0: தீபிகா ஜானகிராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரீலக்ஷ்மி எஸ் பட் அவர்கள் வயலின், விளாங்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். 1:10 இசை மலரில். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத்தில் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பெயராக விளங்கியவர் மாவீரன் தீரன் சின்னமலை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் அவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களை பாராட்டினார். இப்போட்டியில் இந்தியா 39 பதக்கங்கள் வென்று 4வது இடத்தை பிடித்துள்ளது பெருமைக்குரியது என்று தெரிவித்தார். நாட்டின் பாரா விளையாட்டு வீரர்கள் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 3 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர்கள் நாட்டின் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பவர்களாக உள்ளனர் என்று பாராட்டினார். பின்னர் எதிர்க்கட்சியினர் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அமளியில் ஈடுபட்டதால்

0: அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அடுத்த காமன்வெல்த் போட்டிகள் வரும் 2030 ஆண்டு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் நீட் போராட்டத்தில் காவல்துறையினர் மாணவர்கள் மீது எடுத்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய விளையாட்டு வீரர்கள் 13 தங்கப்பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இதில் வீராங்கனைகள் 8 பேர் தங்கம் வென்றது பெருமை அளிப்பதாக உள்ளது என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா 13 தங்கம் உட்பட 39 பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். நமது விளையாட்டு வீரர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பை அவர் விளையாட்டு வீரர்களின் சாதனை இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த காமன்வெல்த் போட்டியில் 30 பதக்கங்களை வென்ற இந்தியா தற்போது 39 பதக்கங்கள் வென்றதை சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். வரும் 2030 ஆண்டில் இந்தியாவில் காமன்வெல்த் போட்டிகள் நடத்துவதற்கு தயாராக உள்ளதாக அவர் கூறினார். பீகாரின் பங்கிப்பூர், மத்திய பிரதேசத்தின் தாட்டியா, குஜராத்தின் மஞ்சள்பூர் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளில் கடந்த மாதம் 30 நடைபெற்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. மஞ்சள்பூரில் பிஜேபியின் திரு சத்யேந்திர பாய் பட்டேல் முன்னிலை வகிக்கிறார். தாட்டியா தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் கான்ஷியாம் சிங்கும் பங்கிப்பூரில் ஜன் சுராஜ் கட்சியின் பிரசாந்த் கிஷோரும் முன்னிலையில் உள்ளனர். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தியாகமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பேராக விளங்கிய மாவீரர் தீரன் சின்னமலை என்று கூறியுள்ளார். ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து தாய் நாட்டின் சுதந்திரத்திற்காக தமது இன்னுயிரை அர்ப்பணித்தார் என்று அவர் தெரிவித்தார். தீரன் சின்னமலையின் வீரமும் தியாகமும் வருங்கால தலைமுறைகளுக்கு தேசப்பற்றையும் துணிவையும் ஊட்டும் என்று டாக்டர் எல் முருகன் கூறினார். பஞ்சாபில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் அனைத்து விண்ணப்பங்களும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அனிந்திதா மித்ரா தெரிவித்துள்ளார். சண்டிகரில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 13 வெளியிடப்படும் என்று கூறினார். வரும் 13 செப்டம்பர் மாதம் 12 வரை இது தொடர்பாக புகார்கள் அளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். ஆகஸ்ட் 8 வரை புகார்கள் மீதான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். பஞ்சாபில் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 12 வெளியிடப்படும் என்று அனிந்திதா மித்ரா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் ஜுக் ஜியோ இயக்கத்தை தொடக்கி வைத்தார். இந்த இயக்கம் மூலம் உறுப்பு தானம் செய்வோரையும் அவரது குடும்பத்தினரையும் ஆதரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் உறுப்பு தானத்திற்கான இ பிரத்யார்போன் இணையதளத்தை அவர் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் உறுப்பு தானம் தொடர்பான தகவல்களை ஒருங்கிணைக்க இந்த இணையதளம் வழிவகை செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பத்தனம்திட்டா, இடுக்கி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பத்தனம்திட்டா மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பம்பை மற்றும் மணிமலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ராணியில் வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஏராளமான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். அரண்முலா, குழஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சாலைகள் சேதமடைந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது.

0: தொடர் மழையால் அச்சங்கோவில் ஆறு நிரம்பி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரளம் தமிழகத்தை இணைக்கும் நேரியமங்கலம் அடிமாலி சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கோவா மாநிலத்திற்கு மத்திய அரசு வரிப்பகிர்வாக 398 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தெரிவித்துள்ளார். பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த இந்த நிதி பயன்படும் என்று அவர் கூறியுள்ளார். கடந்த மாதத்தில் கோவாவின் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் 622 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடந்த வருடம் ஜூலை மாதம் 584 கோடி ரூபாய் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 7% வளர்ச்சியடைந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி உள்ளிட்ட அணைகள் நிரம்பி வருகின்றன. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் அதிகரித்துள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணை முழு கொள்ளளவை எட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உபரி நீர் அங்கிருந்தும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் மழை அதிகரித்துள்ளது. குறிப்பாக கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் கடலோர தமிழகத்தின் சில மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதைப்பொருள் இல்லாத இளைஞர்கள் இயக்கம் நாடு முழுவதும் செயல்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இளைஞர்கள் போதைப் பொருட்களை ஒழிக்க ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் மாவட்ட அலுவலர் திரு சிவசண்முகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இளைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா படிப்பு பிளஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்காட்டி அவங்களுக்கு போதை பழக்கத்துக்கு போகிற மாதிரி வந்துட்டு நேரம் இருக்கிறது இல்லை. அதனாலதான் மை பாரத் மூலியமாக என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். பொதுவாக வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு சின்ன பசங்களை வந்துட்டு கரெக்டான திசையில் வழி நடத்தி இந்தியாவை வந்துட்டு வல்லரசு நாடாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட குறிக்கோள். நம்மளுடைய பிரதமர் மோடி அவங்க 2047 வந்துட்டு இந்தியா வந்துட்டு வல்லரசு நாடாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி ஏற்றிருக்கிறாரு. அதற்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட சப்போர்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இளைஞர்கள் இல்லாமல் எந்த நாடுமே வந்துட்டு முன்னேறாது. அதனால இளைஞர்களை வந்துட்டு கரெக்டான பாதையில் வழி நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது.
0: ஜப்பான் எண்ணின் பண மதிப்பு இழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இது தொடர்பாக ஜப்பான் நிதியமைச்சர் கட்டாயமா சசுகி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு எண்ணின் மதிப்பு சரிந்துள்ளதாக கூறினார். இதனை சரி செய்ய அமெரிக்காவும் ஜப்பானும் கூடுதல் எண் வாங்கி அதன் மதிப்பை கூட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக பும்ராவிற்கு பதிலாக ஜம்மு காஷ்மீர் வேகப்பந்து வீச்சாளர் அகிப் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கல்லையில் வரும் 15ஆம் தேதியும் இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி கொழும்பில் வரும் 23ஆம் தேதியும் தொடங்க உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத்தில் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பேராக விளங்கியவர் மாவீரன் தீரன் சின்னமலை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலியிலும் மத்தியாலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை. நேயர்கள் இப்போது கேட்கலாம் மெல்லிசை பாடல்கள்.

கேட்ட இந்த மெல்லிசை பாடலை பாடியிருந்தார் வாணி ஜெயராம். நிலையத்தில் நேரம் இப்போது 1:14:14. மெல்லிசை பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் இது. பாடியிருப்பவர் வி. ராஜ்குமார் பாரதி.

0: BJP candidate Satyendra Bhai Patel is leading by 37,542 votes. In Madhya Pradesh's Datia Assembly constituency, Congress Party candidate Ghanshyam Singh is leading by 1,786 votes. Polling for the three assembly constituencies was held on the 30th of last month. A Delhi court today acquitted former Wrestling Federation of India chief Brijbhushan Sharan Singh and co-accused Vinod Tomar in a sexual harassment case filed by women wrestlers. Additional Chief Judicial Magistrate Ashwini Pawar acquitted ex-BJP MP Brijbhushan and Vinod Tomar and former Wrestling Federation of India Assistant Secretary in the case. The court had reserved the order for today after completion of the final arguments in the case lodged by six women wrestlers. In Odisha, the flood situation is steadily improving with water receding in all major rivers and their tributaries, including the Mahanadi. The Hirakud Dam authorities have reduced flood water discharge after a decline in reservoir inflow. Pakistani armed forces' brutal attack on peaceful protesters continues in Pakistan-occupied Jammu and Kashmir. Violent clashes were reported between protesters and security forces, with the Human Rights Council of Pakistan-occupied Jammu and Kashmir alleging a significant rise in casualties. According to the Human Rights Group, over 80 people were killed in the firing on protesters by security forces. Negotiations between the United States and Iran are scheduled to take place today through intermediaries. Speaking to reporters on board Air Force One, U.S. President Donald Trump confirmed that discussion channels were active. He revealed that diplomatic engagements involving Saudi Arabia, the United Arab Emirates, Qatar and Iran led him to halt what was originally planned as a massive attack. President Trump further indicated that an agreement could be reached regarding the management of the Strait of Hormuz. And with that, we end this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி, இன்றைய என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இதில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் தாய்மார்களுக்கான வழிகாட்டுதல் பற்றி நம்மிடையே கருத்துக்களை பகிர்கிறார் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்கள். உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி.
2: இயற்கை தந்த மிக பெரிய வரப்பிரசாதம் எதுன்னு கேட்டா சந்தேகமே இல்லாதது அது தாய்ப்பால் தான். ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் முதல் வாரத்தை நாம உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரமா, அதாவது வேர்ல்ட் பிரஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ் வீக்கா கொண்டாடுறோம். அதை பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா அன்பா பேச போறோம். தாய்ப்பால் அப்படிங்கிறது வெறும் உணவு மட்டும் இல்லைங்க, அது குழந்தையோட முதல் தடுப்பூசி. வணக்கம் நேயர்களே, உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு இன்னைக்கு நாம தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் தாய்மார்களுக்கான வழிகாட்டுதல்கள் பற்றி தெளிவா நம்ம கூட பேசுறதுக்காக மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
3: வணக்கம்
2: மேம். குழந்தை பிறந்து எவ்வளவு நேரத்துல வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும்?
3: இது நல்ல க்வெஸ்சன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா குழந்தை டெலிவரி ஆகும், நெக்ஸ்ட் வந்து நஞ்சுக்கொடி டெலிவரி ஆகும். அந்த மொமெண்ட் அந்த பிளாசண்டா செப்பரேட் ஆயிரும் பாருங்க, இந்த கர்ப்பப்பையனுடைய செவத்துல இருந்து நஞ்சுக்கொடி பிரியும் பாருங்க, அடுத்த செகண்ட் அந்த பால் சுரக்கிற ஹார்மோன் ரெடி ஆயிடும் அதோட வேலையை செய்யறதுக்கு. அப்பயே பாத்தீங்கன்னா மதருக்கு வந்து அந்த வாட்டரி அந்த கொலஸ்ட்ரம்னு சொல்லக்கூடிய அந்த சீம்பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் அதுதான் நம்ம சொல்றது. அது எதனால நாங்க இன்னொன்னும் சொல்லுவோம் அப்படின்னா, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நாங்க பாப்பா பிறந்ததுமே அழகா கத்திக்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா விக்ரஸா இருக்க எல்லா பேபிஸையுமே மோஸ்ட்லி உடனே வந்து மதர் கிட்ட ஃபீட் பண்ண விட்டுருங்கன்னு சொல்லிடுவோம். அப்புறமா நீங்க மத்ததெல்லாம் பண்ணுங்க, பேபிக்கு முதல்ல ஃபீட் பண்ண வைங்கன்னு சொல்லுவோம். எதனாலனா அந்த பேபி சக் பண்ணி அந்த தாய்ப்பால் சுரக்கிறப்ப ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும் பிரெயின்ல, அது வந்து கர்ப்பப்பையை நல்லா சுருங்க வைக்கும், ஸோ தட் பிளீடிங் கம்மியாகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மதருடைய கவனம் ஃபுல்லாக அதில் இருக்கும். கீழே நாங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்கிறது என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒன்றுமே தெரியாது, கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக பேபி மேலே தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக நாங்கள் பறந்ததுமே பாப்பாவை வந்து உடனே ஃபீட் பண்ண வச்சுருவோம், ப்ளஸ் பாலும் அதான் சுரக்கும். அது அந்த செகண்ட் அந்த நஞ்சுக்கொடி அந்த செவத்துலேருந்து பிரியும், அடுத்த செகண்ட் ப்ரெஸ் ஃபீட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும்.
2: இப்போ கொலஸ்ட்ரம் சொல்கிற சீம்பாலில் எந்த

0: மாதிரியான ஊட்டச்சத்து இருக்கு மேம்?
1: ஆக்சுவலா பாலில் தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய சத்தை விட அதிகமான முக்கியமா ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்லுவோம், இம்யூனோகுளோபுலின்ஸ் சொல்லுவோம். அந்த குழந்தைக்கு வந்து இப்ப அது வரைக்கும் அந்த குடல்ல வந்து எந்த விதமான உணவுப் பொருளும் போனது கிடையாது, ஒன்லி பனிக்குட நீர் தான் சுத்திட்டு இருந்திருக்கும் அந்த குடல்ல. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போகுது அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை? இப்போ ஒரு தோசைக்கல்லே நம்ம ஃபர்ஸ்ட் தோசை போடுறதுக்கு முன்னாடி கடலுந்து வாங்கிட்டு வந்தது என்ன பண்றோம், அதை கழுவிட்டு அதுல எண்ணெயை ஊத்தி நல்லா சீசன் பண்ணிட்டு சீசனிங்னு பண்ணுவோம். அதுல எழுதியிருக்கோம் கொஞ்சம் எண்ணெய் வச்சு இது பண்ணுங்க அப்பதான் தோசை வர்றோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் அந்த குடல் வந்து வாயிலிருந்து இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் எதுவுமே அதுக்கு பாலோ எதுவுமே அதுக்கு பழக்கம் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் நியூ நவ். ஏன்னா குடல் இது வரைக்கும் அப்சார்ப்ஷன் எந்த வேலையுமே செஞ்சிருக்காது. ஸோ அந்த பாலில் வந்து அதை சீசன் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் அந்த கொலஸ்ட்ரத்தில் இருக்கும். அதிகப்படியான அந்த கொழுப்பு சத்து, லாக்டோஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் அதில் கம்மியாக இருக்கும். மற்ற எல்லாமே தாய்ப்பாலில் இருக்கிற எல்லாருக்கும் அதை விட அதிகமாக இருக்கிறது என்னென்னா அந்த எதிர்ப்பு சக்தி, இம்யூனோகுளோபுலின்ஸ். ஃபஸ்ட்டு போய் அப்படியே குடல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த குடல் ஃபுல்லாக ஒரு லைனிங் மாதிரி பண்ணிடும். அடுத்து என்ன உள்ளே போனாலும் அதுலேருந்து எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் வராது பேபிக்கு.
0: மேம், குழந்தை பிறந்து முதல் 6 மாசம் வரை குழந்தைக்கு தாய்ப்பால் தான் முக்கியம்னு சொல்றாங்க. குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும் போதுமா இல்ல கூட பவுடர் மில்க்கும் கொடுக்கலாமா?
1: இது வந்து டிபெண்ட்ஸ். ஓகேயா? ஆனா உலக சுகாதார நிறுவனம் சொல்றபடி பாத்தீங்கன்னா முதல் 6 மாதங்களுக்கு குழந்தைக்கு வேற எதுவுமே தேவையில்லை, வெறும் தாய்ப்பாலே போதும் அப்படின்றத உலக சுகாதார நிறுவனம் சொல்றது. பட் டிபெண்ட்ஸ், சில பேபி பார்த்தீங்கன்னா அந்த 100 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேபிஸ் பயங்கர ஆக்டிவ் ஆகிடும், அதுக்கு பத்தவே பத்தாது. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா உங்க கையில் இருக்கிறது எல்லாத்தையும் அதுவே பிடிங்கி வாயில வச்சுக்கும், பசிக்கு, அதுக்கு பசி ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிபெண்ட்ஸ். ஒரு சில பேபிஸ்க்கு ரொம்ப ஹங்கர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நாங்கள் வந்து டாப் ஃபீட், அதுக்கு மேலே பவுடர் மில்க், ஐ மீன் இந்த பசும்பால் வந்து எப்பயுமே 1 வயசு வரையும் மாட்டுப்பால் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது குழந்தைக்கு. 1 வயசுக்கு அப்புறம் தான் மாட்டுப்பால், ஏன்னா அது வந்து அனிமல் ப்ரோட்டீன், அது ஃபாரின் ப்ரோட்டீன், அது வந்து சேராது. இப்போ சப்போஸ் மதருக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறம் கொஞ்சம் சிக்காக இருக்காங்க, 2-3 டேஸ் ஆகுது அவங்களுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கு, ஒரு டிஃபிகல்ட்டான டெலிவரினா உடனே அவங்க ரெடி ஆக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து டாப் ஃபீட்னு சொல்கிறது, அதாவது தாய்ப்பாலை ஒத்து இருக்கக்கூடிய பவுடர், அந்த பவுடர் மில்க்கை நம்ம வந்து கொடுக்கலாம். ஒரு எமர்ஜென்சிக்கும் வச்சுக்கலாம், ஒரு அவசரத்துக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு கொடுக்க முடியல, இல்லை ஏதோ ஒரு ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா அன்னைக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு கூட டாப் ஃபீட் கொடுக்கலாம். பட் அதே ஒரு பழக்கமா வந்து ஆயிடக்கூடாது, டாப் ஃபீட் கொடுக்கட்டும் மதர் ஃபீட் வேணான்றது ஆயிடக்கூடாது. ஸோ எமர்ஜென்சிக்கு வச்சுக்கலாம். ஒரு சில பேபிஸ் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கும், எனர்ஜி அதிகமாக தேவைப்படும், அந்த பேபிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4 மந்த்ஸ்க்கு அப்புறமுமே தேவைப்பட்டா நம்ம வந்து டாப் ஃபீடும் கொடுக்கலாம். இன்னொன்னு, நான் எல்லா நியூ மதர்ஸ்க்கும் இல்லை அவங்க அம்மா கூட இருக்கவங்க யாருக்கும் என்ன சொல்லணும்னு நினைப்பேன்னா, சப்போஸ் நீங்க டாப் ஃபீட் கொடுக்குறீங்க, பவுடர் மில்க் கொடுக்குறீங்கன்னா தயவு செய்து பாட்டில் கொடுக்காதீங்க. ஏன்னா பாட்டில் வந்து குடிக்கிறதும் இந்த மதர்கிட்ட ஃபீட் பண்ணி குடிக்கிறதும் 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். பேபிக்கு வந்து அதுலேருந்து ஈஸியாக இதில் சுவிட்ச் ஆக முடியாது மதர் ஃபீட் எடுக்கிறதுக்கு. அதனால நீங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் பாட்டிலில் கொடுத்துட்டீங்கன்னா பாட்டிலில் சக் பண்ணவே வேணாம், பேபி வாயில் வச்சாலே அப்படியே கிராவிட்டியில் அப்படியே ஊற்றும், அது அது பிடிச்சிருச்சு அதுக்கு அப்படின்னா மதர்கிட்ட சக் பண்ணி குடிக்காது, அது வேலை அது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இனிஷியலாக ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு டாப் ஃபீட் கொடுக்குறோம் பவுடர் மில்க் கொடுக்குறோம்னா யூஸ்வலாக நம்ம வந்து சிரிஞ்சு வச்சு கொடுக்க சொல்லி கொடுப்போம், இல்லைன்னா அந்த ட்ராப்ஸ் எல்லாம் இருக்குல்ல பாராசிட்டமால் ட்ராப்ஸ், அதுக்கெல்லாம் ஒரு ஃபில்லர், அதை வச்சு கொடுக்கறதுக்கு சொல்லி கொடுப்போம். அப்படி இல்லைனா பாலாடை, பாலாடை வச்சு லைட்டாக அந்த நாக்குக்கடியில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா அழகாக பண்ணி அதுவே குடிச்சிக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இனிஷியலாக வந்து கொடுக்கணும். பாட்டில் மட்டும் ஆஃப்டர் 3 மந்த்ஸ் அப்புறம்தான் பாட்டில், அது வரைக்கும் பாட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது.
0: ஒரு நாளைக்கு பிறந்த குழந்தைக்கு எத்தனை தடவை தாய்ப்பால் கொடுக்கலாம் மேம்?
1: யூஸ்வலாக நியூ பார்ன் 2 ஹவர்ஸ், 2 மணி நேரத்துக்கு 1 தடவை நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும். கொஞ்சம் பேபி பெருசானதும் அதுவே அழ ஆரம்பிச்சிடும், ஒரு யூரின் போச்சு அப்படின்னா இம்மிடியட்டாக அதுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும், உடனே அது ஃபீடிங் ஆன் டிமாண்ட்னு சொல்லுவோம். த மொமெண்ட் பேபி அழுகுதுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பாலுக்கு தான் அழும், அதை தவிர மற்றதுக்கும் அழுன்னு வச்சுக்கோங்க. பட் மெயின்லி பேபி அழுகுது அப்படின்னா இம்மிடியட்டாக ஃபீட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் அது ஒரு குயிக்கான ஒரு 1 ஹவர்லேயே கூட அதுக்கு பசி எடுக்கலாம், ஒரு யூரின் போயிடுச்சு மோஷம் போயிடுச்சுன்னா உடனே பசிக்க ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸ் நல்லா தூங்குதுன்னா ஒரு 3 ஹவர்ஸ் வரைக்கும் தாங்கும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் ஃபீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃபீடிங் ஆன் டிமாண்ட், அழும் போதெல்லாம் பால் கொடுக்கணும்.
0: ஓகே மேம். குழந்தை பசியோடு இருக்குது அப்படின்றத எந்த மாதிரியான சைகைகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்?
1: அது ரொம்ப குட்டி பேபிஸ்க்கு அந்த அளவுக்கு அழுகையை தவிர வேற எதுவுமே வந்து இது பண்ணாது. பட் மற்ற பேபிஸ் வந்து இரிட்டேட் ஆகுது, கோவப்படுது, அதுக்கு பசியா இருக்குது, அந்த நேரம் நம்ம கவனிக்காதான் பண்றோன்றத ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நல்லா நமக்கு தெரியும். பேபியோட ஆக்ஷனே பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்துட்டே இருக்கும் நம்மள. அப்புறம் வந்து பயங்கரமா கத்தும். அது ரொம்ப கோவப்பட்ட பிறகு நீங்க ஃபீட் பண்ணீங்கன்னா ஃபீட் கூட எடுக்காது, அவ்வளோ கோவம் வரும். சில பேபிஸ்க்கு இரிட்டேட் ஆகிடும். ஸோ இதெல்லாமே ஒரு மதர் வந்து ரொம்ப குயிக்காவே இதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம், அது எதனால இவ்வளோ கோவம் வருதுக்கு. அதே மாதிரி சில பேபிஸ்க்கு தூங்க வைக்கிற டைம் வந்துருச்சு.

வச்சுக்கோங்க, தூக்கம் வருதுன்னா அம்மா வந்து தான் தூங்க வைக்கணும், ஃபீட் பண்ணி தூங்க வைக்கணும்னு எதிர்பார்க்கும். அப்பயும் பார்த்துட்டே இருக்கும் சில பேபிஸ்லாம் 5-6 மாசத்துலயே அதுக்கு அதெல்லாம் நல்லாவே வந்து பேபிஸ்க்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அது தனக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கும். பசின்னு வர்றப்ப மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்தும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் அப்பயே நம்ம ஃபீட் பண்ணிடணும், இல்லைன்னா அவ்வளோதான் கிடுகிடுக்கும் பயங்கரமாக கத்தும். தழுகிறப்ப சில சமயம் ஃபீட்ஸே எடுத்துக்காதுங்க, அதுங்களா சமாதானம் ஆனாதான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் ஃபீட்ஸ் எடுக்கும். ஸோ அதனால பேபிஸ்க்கு மட்டும் அதனால தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க குழந்தை பசி வந்து தாங்காது, லைட்டாக சினுங்கும் போதே பேபிக்கு வந்து ஃபீட்ஸ் கொடுத்துடணும். அதோட என்னன்னா அந்த பேபிஸ் வந்து ரொம்ப அழுகுதுன்னா அப்படியே ஏர் காற்று அப்படியே முழுங்கிட்டே இருக்கும், அழுகும் போது ஆன்னு கத்துதுல மூச்சு பிடிச்சிட்டு அப்போ என்னாகும் அதுக்கு வயிற்றுலையும் வந்து அந்த காலிக் வந்துடும். அப்போ அந்த கேஸ் வயிற்றுக்குள்ளே மாட்டிட்டு உருளும் போது பயங்கரமாக வலிக்கும் அதுக்கு, அது ரொம்ப அழுகும். ஸோ அதனால தான் வந்து சினுங்கும் போதே டக்குன்னு பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிடணும்.

0: இருக்கா?
1: எதுவுமே கிடையாது. ஓகேயா? அந்தந்த தாய்க்கு அந்தந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த தேவையான அளவு பால் அந்த தாயிடமிருந்து சுரக்கும். அதுக்குரிய எல்லா இதையுமே வந்து ஆல்ரெடி ப்ரெக்னென்சிலேயே அந்த மார்பகத்தில் என்னென்ன கிளான்ஸ் எவ்வளோ க்ரோ ஆகணும், எப்படி வந்து வளரணும். ஏன்னா ஃபஸ்ட்டு பிரஸ்டில் வந்து இருக்கும் எல்லா கிளான்ஸும், பட் அந்தளவுக்கு அதெல்லாம் விரிஞ்சு நல்லா செக்ரீஷன் அளவுக்கு க்ரோ ஆகிருக்காது, அப்படியே இருக்கும் அந்த பிஃபோர் ப்ரெக்னென்சி. பட் கர்ப்ப காலத்திலே பார்த்தீங்கன்னா எல்லா அந்த மார்பில் இருக்கக்கூடிய அந்த சுரப்பிகளும் பால் சுரப்பிகளும் நல்லா டெவலப் ஆகிடும். அதனால தான் சில சமயம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிலேயே லைட்டாக வாட்டரி டிஸ்சார்ஜ் எல்லாம் சில பேருக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதுவுமே வந்து நார்மல் தான். ஸோ அதனால தான் நம்ம வந்து மார்பகத்தினுடைய சைஸ்க்கோ வளர்ச்சிக்கோ இல்லை தாய்ப்பால் புகட்டுறதுக்கோ இல்லை தாய்ப்பாலுடைய சுரப்புக்கோ எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. தாய்ப்பால் எப்படி வரும் அப்படின்னா குழந்தையினுடைய அழுக்குரல், அந்த ஃபீட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தாய்க்கு பேபியோட சவுண்டு அந்த அழுகிற குரல் கேட்டாலே இம்மிடியட்டாக பிரெயினில் வந்து அந்த ஹார்மோன் வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த பால் சுரக்கிற ஹார்மோன் பேபி வாய் வச்சு சக் பண்ணும்போது கரெக்டாக அப்படியே வாய்க்குள்ளே போயிட்டு அப்படியே மில்க் வந்து அப்படியே கொட்டும். சில சமயம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு பக்கம் ஃபீட் பண்ணும்போதே இன்னொரு பக்கம் அப்படியே பால் கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த பேபியோடைய அழுக்குரல் பேபியோடைய சக்கிங் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சில மதர்ஸ்க்குலாம் எந்த குழந்தை அடற சத்தம் கேட்டாலும் டக்குன்னு அப்படியே பால் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அந்த மார்பகத்தினுடைய அளவுக்கும் அந்த பால் சுரக்கத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இட்ஸ் ஒன்லி ரிலேட்டட் டு த அந்த குழந்தையினுடைய சக்கிங், அதேமாதிரி அந்த தாயினுடைய இன்டென்ஷன் ஃபீட் பண்ணணும். இது ரெண்டும் இருக்கிறவங்களுக்கு அது அந்த சைஸ்க்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது.
0: ஒரு முறை பால் கொடுக்கும்போது எவ்வளவு நேரம் குழந்தைக்கு பால் கொடுக்கணும், எவ்வளவு நேரத்தில் அவங்களுக்கு வந்து திரும்பவும் நம்ம எழுப்பி அவங்களுக்கு பால் கொடுக்கணும்?
1: யூஸ்வலாக ஒரு பேபி வந்து 15 to 20 minutes ஃபீட்ஸ் எடுத்துக்கோ. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே எப்படி ஃபீட் பண்ணும்போது பிளான் பண்ணணும்னா கம்ஃபர்டபுள் பொசிஷன், ஒரு தடவை 20 நிமிஷம் அப்படின்னா இப்போ 24 hours நான் என்ன சொன்னேன், 2 hours ஒன்ஸ் ஃபீட் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ 12 தடவை, ஒரு தடவை 20 minutes, 12 தடவைக்கு எத்தனை, 12 into 20 எவ்வளோ வருது, 240 minutes. ஸோ அப்போ 60 டிவைட் பண்ணிங்கன்னா 6 × 24 4 hours. 4 hours ஒரு தாய் வந்து ஒரே பொசிஷனில் உட்காந்து ஒரே மாதிரி உட்காந்து ஃபீட் பண்ணால் என்ன ஆகும், கழுத்து வலி முதுகு வலி எல்லாமே வந்துடும். ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன், எப்படி நீங்கள் வந்து இப்போ ஒர்க்கிங் கார்னர் வைக்கிறீங்களோ அது மாதிரி ஃபீடிங் கார்னர் உங்கள் வீட்லேயே ஒரு இடத்த வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நல்லா பேக்குக்கு நல்லா சப்போர்ட், ஒரு 10 pillows உங்களுக்கு தனியாக வச்சுக்கோங்க, பின்னாடி 2 pillows. அதே மாதிரி நீங்கள் காலை நீட்டுறதுக்கு மடக்கிறதுக்கு எல்லா வசதியும், உங்களுக்கு வேணுங்கிற தண்ணி வேறு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பக்கத்தில் ஒரு குட்டி டேபிள். அதே மாதிரியே பேபிக்கு ஏதாவது ஒன்று வேணும், ட்ரெஸ் மாத்திரம் பேப்பர் மாத்திரம் அது எல்லாமே அந்த டேபிளில் வச்சுக்கோங்க. அந்த ஃபீடிங் கார்னர் தான் எப்பயுமே நீங்கள் உட்காந்து ஃபீட் பண்ணணும். அதேமாதிரி பேபி வந்து ஹைட்டு கரெக்டாக உங்களுடைய பிரஸ்ட் ஹைட்டுக்கு பேபியை வந்து மேலே வச்சுக்கணும். கீழே பேபி இருக்குது அப்படின்னா நீங்கள் பெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக முதுகு வலி வந்துடும். ஸோ நல்லா ஹைட்டு, அதுக்கு தான் இந்த பிரஸ்ட் ஃபீடிங் பில்லோஸ். பட் பிரஸ்ட் ஃபீடிங் பில்லோஸ் மட்டுமே கூட பத்தாது நமக்கு, கீழே ஒரு பில்லோ நார்மல் பில்லோ அதுக்கு மேலே நீங்கள் பிரஸ்ட் ஃபீடிங் பில்லோ வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் ரப்பர் ஷீட் வைப்பீங்க, அதுக்கு மேலே போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நீங்கள் நிமிந்து உட்காரணும், பெண்ட் பண்ணவே கூடாது, முதுகு வந்து வளையக்கூடாது, நல்லா ஸ்ட்ரெயிட்டாக பேக் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு பேபி நல்லா லேட்ச் ஆன பிறகு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும். அந்த பொசிஷனுக்கு கொண்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பேபி வந்து லேட்ச் ஆன பிறகு பேபி பால் குடிக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கழுத்து வலி வந்துடும் கட்டாயமாக, ஷோல்டர் பெயினும் வரும். ஸோ அதனால் பேபி லேட்ச் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக நீங்கள் நார்மலாக உட்காந்துட்டு பேபி ஃபீட்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். எப்பயுமே வந்து ஒரு சைடு ஒரு 15 minutes எடுத்துருச்சு அப்படின்னா இன்னொரு சைடு 2 months ஆயிடுச்சுன்னா ரெண்டு சைடுமே ஒரே டயத்துலேயே இன்னொரு சைடு ஃபீட் பண்ணுங்கள். பட் அடுத்த தடவை ஃபீட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா செகண்டாக ஃபீட் பண்ணோம் இல்லையா கம்மியாக, அந்த சைடு ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறமா இன்னொரு பக்கம். ஸோ அப்படி மாற்றி மாற்றி ஃபீட் பண்ணுறப்ப ரெண்டு பிரஸ்லையும் ஈக்குவலாக வந்து மில்க் செக்ரேஷன் இருக்கும், ரெண்டு சைடும் வந்து பேபி வந்து ஈக்குவலாக குடிக்கும். ஏன்னா சில மதர்ஸ் வந்து அதை புரிஞ்சிக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா என் பாப்பா இந்த பக்கம் மட்டும் தான் குடிக்குது அந்த பக்கம் குடிக்கலன்னுவாங்க. ஸோ அது வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்தே இதே ஹேபிட்டில் நம்ம கொண்டு வந்தோன்னா ரைட் சைடு இப்போ ஃபஸ்ட்டு இப்போ 12 மணிக்கு நான் ஃபீட் பண்ணும்போது ரைட் சைடில் ஃபீட்றேன் அப்படின்னா திரும்ப 2 மணிக்கு ஃபீட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ இந்த ஹேபிட்டையும் வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஸோ எதனால சொல்லணும்னா 4 hours நம்ம உட்காந்து ஃபீட் பண்ணணும் இனிஷியல் ஸ்டேஜில் அப்படின்னா இது மாதிரி கரெக்டான பொசிஷன் நமக்குன்னு ஒரு நல்ல பிளேஸ் வித் ப்ரைவசி, யாராவது வந்துட்டு போயிட்டு இருக்க இடத்துல ஃபீட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் சப்போஸ் உங்களுக்கு டிவி ஏதாச்சும் வேணும்னா அதையும் போட்டு வச்சுக்கோங்க, மொபைல் மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா இப்போ வர்றதெல்லாம் பிரச்சனையெல்லாம் எப்படி வருதுன்னா பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன் மொபைல் பார்த்துட்டு இருந்தேன் மொபைல் பாப்பா தலையில் விழுந்துருச்சு, இப்போ எனக்கு பாப்பாவுக்கு ஏதாச்சும் இருக்கா பிரச்சனைன்னு பாருங்கன்ட்டு வராங்க. இதெல்லாம் தேவையில்லாதது இல்லை. ஃபீட் பண்ணும் போது மொபைல் பார்க்காதீங்க, டிவி கூட பாருங்க, பரவாயில்ல, நல்லதை ஏதாச்சும் பார்த்துட்டு இருங்க, அப்படியே ஃபீட் பண்ணுங்க.
0: டிவி பார்க்கறதோ மொபைல் பார்க்கறதோ பார்க்கும்போது பால் சுரக்கிறது கம்மியாகுமா மேம்?
1: அப்படிலாம் கம்மியெல்லாம் ஆகாது. பேபியோட சக்கிங், அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன், அந்த பேபி அழுகிறது, அதுக்கப்புறம்

0: பேபியோட சக்கிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு ஃப்ளோ ஆஃப் மில்க் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். பட் ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஃபீட் பண்ணுறப்ப கோவம், ஆங்கர், அப்படியே ஒரு ஏதோ ஒருத்தர் ஏதோ நமக்கு வந்து ரொம்ப கெடுதல் பண்ணிட்டாங்க, அப்போ நம்ம மைண்ட் எப்படி இப்படியே பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகும், இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும் ஃபீடிங்கை. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப எடுக்காதீங்க. அந்த டயத்தில் உட்காந்து ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறதோ இல்லை ஒரு சண்டையை பற்றி நினைக்கிறதோ உள்ள ஒரு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை நம்ம ரொம்ப ஏமாற்றப்பட்டோம், இந்த மாதிரியான தாட்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா அப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறப்ப ஃபீடிங் வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அது பண்ணுங்கள் அந்த இடத்துல. அதனால தான் நீங்கள் ஈவன் டிவி பார்க்குறீங்கன்னா கூட நல்லா ஹாப்பியான விஷயங்களை பாருங்கன்னு சொல்லி நான் எப்போதும் சொல்லிகிட்டே இருப்பேன்.
1: மேம், பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு அந்த சோர் நிப்பிள்ஸ், அந்த மார்பக காம்பு வலி அப்படின்ட்டு இருக்கலாம் மேம், அந்த டைமில் வந்து குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கலாமா இல்லை அந்த காம்பு வலி போகிறதுக்கு அவங்க ஏதாவது பிரத்யேகமான ஆயில்மெண்ட் ஏதாவது யூஸ் பண்ணணுமா?
0: ஸோ இப்போ இந்த கிராக்டு நிப்பிள் தான் நீங்கள் கேட்குறீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எதனால் வரும் அப்படின்னா அந்த லாச்சிங் பொசிஷன். பட் நீங்கள் யூஸ்வலாக எங்கே மிஸ்டேக் வரும், எதனால சோர் நிப்பிள் வரும் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு நிப்பிள் நிப்பிளை சுற்றி இருக்கிற பிளாக் போர்ஷனுக்கு பேர் ஆரியோலான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா தான் நார்மல் பிரஸ்ட் ஸ்கின்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த ஆரியோலான்னு அந்த நிப்பிளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கருப்பு பகுதி முழுவதும் பேபியோடைய வாய்க்குள்ளே இருக்கணும். அப்போ தான் பேபி வந்து உறிஞ்சிறப்ப அந்த சக்ஷன் எஃபெக்டில் மில்க் வந்து வாய்க்குள்ளே விழும். ஆனால் பேபி வெறும் நிப்பிளை மட்டும் வாய்க்குள்ளே வச்சிருக்கு அப்படின்னா அது சக் பண்ணுறப்ப அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. அப்போ என்னாகும்னா அது ரொம்ப பால் வரலன்னா பசியில் இன்னும் அதோடைய எகர வச்சு அப்படியே அழுத்துறப்ப தான் இந்த சோர் நிப்பிள் ப்ராப்ளம், நிப்பிள் கிராக் ப்ராப்ளம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு லாச்சிங் பொசிஷனை சரி பண்ணிக்கோங்க. கரெக்டான லாச்சிங்கில் பாப்பாவை வச்சிங்கன்னா தான் பேபிக்கும் வந்து ஃபீட்ஸ் வந்து வரும், அது வாய்க்குள்ளே விழும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, சப்போஸ் சோர் நிப்பிள் இருக்குன்னா நிப்பிளில் அந்த க்ரீம்ஸ் நிறைய இருக்குது, அந்த க்ரீம்ஸை வந்து ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆயின்மெண்ட்டை போட்டுக்கோங்க. திரும்ப ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அந்த க்ரீமை தொடச்சிட்டு வாட்டரை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஃபீட் பண்ணலாம். ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குன்னா நிப்பிள் ஷீல்டுன்னு விற்கும், குட்டியாக பிளாஸ்டிக்கில் இருக்கும், சாஃப்ட்டு சிலிக்கானில் இருக்கும், அது நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை வாங்கிட்டு அதில் மீடியம் லார்ஜ் அந்த மாதிரி இருக்குது அதை வாங்கி அதை பிரஸ்ட்டு மேலே வச்சிங்கன்னா நிப்பிள் மேலே பேபி அதை சக் பண்ணும், டைரெக்டாக உங்கள் நிப்பிளை வந்து அது வாய் வைக்காமல் அதில் வாய் வச்சு சக் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்தளவுக்கு பெயின் இருக்காது. பட் நிப்பிள் கிராக் இருக்குன்னா அதுக்காக வந்து ஃபீட் பண்ணாமல் நிறுத்திடக்கூடாது. நிறுத்துறீங்கன்னா அப்புறம் பால் கட்டிடும், பால் கட்டிட்டு அது இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும், இன்ஃபெக்ஷன் ஆகிடும். சுத்தமாகவே என்னால் எதுலேயுமே வந்து என்னால் நிப்பிள் கிராக் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது என்னால் கொடுக்கவே முடியலன்னா பிரஸ்ட் பம்ப் வச்சு மில்கை எடுத்து, இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி சங்கு வச்சோ பாலாட வச்சோ அந்த சிரிஞ்சு வச்சோ இல்லைன்னா அந்த ஃபில்லர் வச்சோ பேபிக்கு நம்ம கொடுக்கலாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. பட் அந்த நிப்பிள் ஷீல்டு வித் இந்த நிப்கர் பட்டர் ப்ளஸ் அந்த பொசிஷன் கரெக்டாக வைக்கிறது இதுலேயே சரியாயிடும், ஒன் ஆர் டூ டேஸில் நல்லாயிடும்.
1: ஓகே மேம். பாலூட்டும் தாய்மார்களுக்கு காய்ச்சல், சளி அந்த மாதிரி பிற தொற்றுகள் இருந்தால் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாமா?
0: ரொம்ப ஹை ஃபீவர்னா ஃபீவர் கொஞ்சம் குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஃபீவர் மெடிசன் எடுத்துகிட்டு ஃபீவர் குறைஞ்சதும் கொடுக்கலாம். காஃப் கோல்டு அது மாதிரி ஏதாவது இருக்குன்னா மாஸ்க் போட்டுக்கோங்க, உங்கள் கை நல்லா சானிடைசர் வச்சுட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறமா பேபியை ஹேண்டில் பண்ணுங்கள். அது மாதிரி பேபியை வந்து ஃபீட் பண்ணிட்டுருக்கப்ப பேபி முகத்தே பார்த்துட்ருக்க வேணாம், அது மேலே தும்புறதுக்கோ இருமறதுக்கோ வாய்ப்பாயிடும். ஸோ அது மாதிரி இருக்குன்னா வேறு சைடு பார்த்துட்ருங்க, மாஸ்க் கட்டாயமாக அணிஞ்சிக்கோங்க, பட் கட்டாயமாக பால் கொடுக்கலாம்.
1: ஓகே மேம். நம்ம எடுத்துக்கிற ஏதேனும் மாத்திரை மருந்துகள் குழந்தைக்கு தாய்ப்பால் வழியாக போயிட்டு குழந்தைய பாதிக்குமா மேம்?
0: மோஸ்ட் ஆஃப் த மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி நஞ்சுக்கொடியை தாண்டாதோ அது மாதிரி பிரஸ்ட் மில்கையும் தாண்டாது. அப்படி ஒரு சில மெடிசன்ஸ் தாண்டி வர மெடிசன்ஸுமே ரொம்ப வெரி ஸ்மால் குவான்டிட்டி, வெரி லிட்டில் குவான்டிட்டி மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் பேபிக்கு ஒன்றும் பாதிக்காது. பட் ஸ்டில் அந்த மெடிசன்ஸ் எங்களுக்கு தெரியும் என்னென்ன மெடிசன் மட்டும் கொடுக்கலாம். ஸோ கர்ப்ப காலத்தில் கொடுக்கக்கூடிய எல்லா மெடிசனுமே பேபிக்கு ஃபீட் பண்ணும்போது நம்ம வந்து கொடுக்கலாம். பட் ரொம்ப ஒரு சில ஸ்பெஷல் மெடிசன்ஸ் இப்போ ஃபிட்ஸ் மெடிசன்ஸு அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் நீங்கள் ப்ரெக்னென்சிலேயே நாங்கள் அவங்க மாற்றிடுவாங்க, அந்த நரம்பு டாக்டரோ இல்லை அதுக்குரிய ஸ்பெஷல் டாக்டர். இப்போ ரொமட்டாய்டெலாம் சில பேருக்கு இருக்கும், சில பேர் வந்து வேறு சில ஸ்பெசிஃபிக் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இருக்கவங்களுக்குலாம் எடுத்துகிட்ருப்பாங்க. அந்த மெடிசன்ஸ் எல்லாம் மட்டும் கர்ப்பமாக இருக்கப்பே காமிச்சிட்டு அதை ப்ரெக்னென்சிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். பட் எப்பயுமே எந்த மெடிசன் எடுத்தாலுமே எப்படி நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னா, ப்ராக்டிக்கல் டிப் என்னன்னா முதல்ல ஃபீட் பண்ணிட்டு அப்புறமா மெடிசன் எடுங்க. ஸோ தட் அந்த 2 hours உங்களுக்கு கேப் இருக்கும், மெடிசன் எடுத்து அது உங்களுக்கு ஃபீவர்லாம் குறைஞ்சிடலாம். பட் 2 hours 2.5 hours கழிச்சு நீங்கள் ஃபீட் பண்ணுறப்ப அந்த அளவுக்கு உங்கள் மில்கில் வந்து அந்த மெடிசன் வந்து வராது. ஸோ இப்படி தான் வந்து யூஸ்வலாக சொல்லுவோம்.
1: ஓகே மேம். மேம், குழந்தைக்கு பால் குடிச்ச பிறகு ஏப்பம் விட வைக்கிறது ரொம்ப கட்டாயமான ஒன்றா?
0: அது வந்து பர்ப் பண்ணுறதுன்னு சொல்கிறது. ஸோ அப்போ பாலை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ண, தோளில் வச்சு லைட்டாக இடது பக்கம் அந்த நம்மளுடைய இடது கை இருக்கு இல்லையா, அந்த மார்பினுடைய எலும்பு கூடு முடியுதில்ல, விலா எலும்பெல்லாம் முடியுதில்ல, அந்த எந்த இடத்துல முடி

0: இதோ பின்பக்கம் அந்த இடத்துல, அதுக்கு டொமு டொமுன்னு போட்டு குழந்தைய தட்டக்கூடாது, சும்மா லைட்டாக ரெண்டு பேட்டிங் அப்படி லைட்டாக நல்லாருடா சமத்து அப்படின்னு தட்டுறோம்ல, அது மாதிரி லைட்டாக ரெண்டு பேட் பண்ணிங்கனாலே அது ஏப்பம் விட்டுடும். ஏப்பம் விட்ட பிறகு நம்ம வந்து குழந்தைய வந்து தொட்டிலில் போடுறது தான் நல்லது. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த மூச்சு குழல், உணவு குழல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கப்ப நிறைய ஃபீடு வந்து அந்த ஈசோஃபேகஸ் அந்த உணவு குழல்ல இருக்கும், அது வந்து டக்குன்னு மூச்சு குழலுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெருசாக ஒன்றும் ஆகிடாது, மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கக்கிடும் எல்லாத்தையும். ஏன்னா அந்த ஸ்பின்டர்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகாது, அதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் எப்பயுமே பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணாலோ இல்லை ஈவன் சாப்பாடு கொடுத்தாலோ இல்லை நம்ம வந்து பவுடர் மில்க் எது கொடுத்தாலுமே லைட்டாக அந்த முதுகில் இடது பக்கத்தில் லைட்டாக தட்டி விட்டுட்டு தூக்கி வச்சுக்கணும். படுத்தெல்லாம் தட்டக்கூடாது, தோலில் வச்சுட்டு லைட்டாக தட்டி விட்டுட்டே இருங்க. நல்லா ஒரு ஏப்பம் வந்ததும் அதுக்கப்புறமா நம்ம தொட்டிலில் போடலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே போட்டோன்னா சம்டைம்ஸ் ஒன்றும் இருக்காது, சம்டைம்ஸ் ஃபுல்லாக எல்லாத்தையும் அப்படியே கக்கிடும் பேபி.
1: பேபி அது கக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது இல்லை மேம்?
0: நார்மலாக கொஞ்சம் கக்கும், ஒரு பால் குடித்து முடித்த பிறகு கொஞ்சம் அப்படியே வரும், திரி திரியாக வரும். அது வந்து வயிற்றில் இருக்க ஆசிடோடு மிக்ஸ் ஆன மில்க்கை. லைட்டாக கக்கிறது வந்து ஒன்றும் பிரச்சனை வராது, பட் சில பேபிஸ் என்ன பண்ணணும், அதுக்கு அளவு தெரியாமல் குடிச்சிட்டே இருக்கும், அப்புறம் முடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுக்கும். பட் ஆஸ் ஃபார் அஸ் வந்து பேபி வெயிட் நல்லா கரெக்டாக கெயின் ஆகுது அப்படின்னா இந்த ஹேபிட்ஸ்லாம் வந்து நார்மல் தான். வெயிட் கெயினே இல்லை அப்போ கக்குதுன்னா தான் உள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம நினச்சிக்கணும். அதெல்லாம் ரேர் தான் யூஸ்வலாக.

அமுதச் சுடரே தாய்ப்பால், உயிரின் முதல் முகவரி அன்னையின் மடியினில், உயிரின் முதல் முகவரி அன்னையின் மடியினில், செதுக்கப்பட்ட முதல் பாசம் தாய்ப்பாலின் வடிவினில், செதுக்கப்பட்ட முதல் பாசம் தாய்ப்பாலின் வடிவினில், இரத்தமும் இங்கு உருகி அமுதமாய் மாறுதடி, பிள்ளையின் பசி தீர்க்க இயற்கை தந்த வரமடி, நோய் எதிர்ப்பு கவசமாய் குழந்தையை காக்கும் அமுதம், நோய் எதிர்ப்பு கவசமாய் குழந்தையை காக்கும் அமுதம், அன்னையின் இதய துடிப்பில் உருவாகும் ஜீவ அமுதம், தாய்ப்பால் கொடுப்பது சுமையல்ல பெருவரமே, தாய்ப்பால் கொடுப்பது சுமையல்ல பெருவரமே, ஆரோக்கிய தலைமுறைக்கு வித்திடும் முதல் தளமே, தாய்ப்பால் வாரமிதில் உறுதி ஏற்போம் இதை உணர்ந்து, தாய்ப்பால் அமுதத்தை போற்றிடுவோம் சேர்ந்து.

0: இதுவரை தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் தாய்மார்களுக்கான வழிகாட்டுதல் பற்றி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே. பரமேஸ்வரி. இதன் தொடர்ச்சியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIRChennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
0: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
3: வெவ்வேறு முறைகளை களைகளை கட்டுப்படுத்தலாம். சான்றுபட்ட விதைகளை உபயோகிக்கும் போது விதைகளின் மூலம் பரவக்கூடிய களைகளை கட்டுப்படுத்தலாம். கோடை உழவு செய்யும் போது மண்ணில் அடிப்பகுதி உள்ள களை விதைகள், நூற்புழுக்கள், கோரை கிழங்குகள் போன்றவை மண்ணின் மேற்பரப்புக்கு

0: கொண்டு வரப்படுகிறது. இதன் காரணமாக களை விதைகள் வந்து அழிந்துவிடும். நூற்புழுக்களும் கோரைக்கிழங்குகள் வெப்பத்தினால் அழிந்துவிடும்.
1: அங்கக வேளாண்மையில் களை மேலாண்மை குறித்து திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பி ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: விமலா, விமலா, என் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
3: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்ப கேட்டாரு?
2: ஃபேஸ்புக்ல மெசேஜ் பண்ணிருக்காமா. என்னடாச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லாம சென்ட் மீ 10,000 ருபீஸ் அர்ஜென்ட் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா.
3: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு போன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?
2: கால் பண்ணல, ஒருவேளை போன் பண்ணி கேக்குறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கானோ என்னவோ. அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
3: எங்க, இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
2: ஹலோ, ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேக்குற?
4: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் போன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்ல நேர்ல பாக்கும் போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ ஃபேஸ்புக்ல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சு எல்லார்கிட்டயும் காசு கேட்டிருக்காங்களே, கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்ககிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஏமாறாம எனக்கு கால் பண்ணிய, அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. போ, நீங்கள் உதவ விரும்பினாலும் ஏமாறாமல் உதவுங்கள்.
5: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. உரகடம், மாம்பாக்கம், சிப்காட் தனியார் தொழில் நிறுவனங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா பக்தி சிரத்தையுடன் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். காவிரி பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் பிரச்சனையை எழுப்பி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை மீண்டும் கூடிய போது மத்திய புள்ளியியல் திட்ட அமலாக்கத்துறை இணையமைச்சர் திரு ராவ் இந்தர்ஜித் சிங் இந்திய புள்ளியியல் மசோதா 2026 இன்று அவையில் தாக்கல் செய்தார். புள்ளியியல் அறிவியல் மற்றும் அது சார்ந்த பிரிவுகளில் உலகளாவிய மையமாக இந்திய புள்ளியியல் கல்வி நிறுவனம் உருவெடுப்பதற்கான விரிவான நெறிமுறைகளுக்கு இந்த மசோதா வகை செய்கிறது. இதேபோல் வங்கியாளர் கணக்கு புத்தகங்கள் சாட்சிய மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவையில் தாக்கல் செய்தார். நீட் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக மக்களவையில் காமன்வெல்த் போட்டிகளில் வெற்றி வாகை சூடியவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா 2030 காமன்வெல்த் போட்டிகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெறும் என்று அறிவித்தார். மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் காமன்வெல்த் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்து நாட்டிற்கு பெருமை ஈட்டி தந்த வீரர்களை பாராட்டினார். பின்னர் பூஜ்ய நேரத்தை அவர் எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மாநிலங்களவையில் சிறு குறு நடுத்தர தொழில்

0: நிறுவனங்கள் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் மாம்பாக்கம் சிப்காட்டில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று நேரில் ஆய்வு மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் முதலீடு செய்துள்ள பன்னாட்டு நிறுவனங்களையும் அவற்றின் செயல்பாடுகளையும் அவர் பார்வையிடுகிறார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில் அன்னாரது வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ராஜ்மோகன், திரு குமார், திரு ராஜேஷ்குமார் மற்றும் திமுக தலைவர் திரு ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட சேலம் மாவட்டம் சங்ககிரி கோட்டை அடிவாரத்தில் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். உடல் உறுப்புதான உறுதிமொழி இணையதளம் தொடங்கி 3 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் 500,000 மேற்பட்ட உறுதிமொழிகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். புதுடெல்லியில் 16வது இந்திய உடல் உறுப்பு தான நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர் கடந்த 12 ஆண்டுகளில் உடல் உறுப்பு தானம் நம் நாட்டில் அதிகரித்திருப்பதாக எடுத்துரைத்தார். உலகளவில் 3வது உடல் உறுப்பு தான நாடாக இந்தியா திகழ்கிறது என்று கூறிய அவர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு உடல் உறுப்பு தானத்திற்காக நிதியுதவி வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்கள் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். உடல் உறுப்பு தானத்தில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தொடர்ந்து நீடிக்கும் தமிழகத்திற்கான விருதை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பெற்றுக்கொண்டார். குஜராத், மத்திய பிரதேசம், பீகார் மாநிலங்களில் தலா 1 சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறும் நிலையில் குஜராத் மஞ்சள்பூரில் பிஜேபியும் மத்திய பிரதேசம் டாட்டியா தொகுதியில் காங்கிரசும் முன்னிலையில் உள்ளன. பீகார் பங்கிபூர் தொகுதியில் ஜன்சுராஜ் கட்சி தலைவர் திரு பிரசாந்த் கிஷோர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஆடி மாதம் 18வது தினமான இன்று காவிரி பாயும் மாவட்டங்களில் நீர்வரத்து குறைவாக இருந்த போதிலும் மக்கள் ஆடி பெருக்கு விழாவை பக்தி சிரத்தையுடன் கொண்டாடி வருகின்றனர். தர்மபுரி ஒகேனக்கல் காவிரியில் தொடங்கி அது பாயும் ஈரோடு, சேலம், கரூர், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட மாவட்ட நீர்நிலைகளில் தண்ணீர் குறைவாகவே காணப்பட்ட நிலையில் பாரம்பரிய கலாச்சார சிறப்புடன் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. தர்மபுரியில் புதுமண தம்பதிகள் காவிரி அம்மனை வழிபட்டு இவ்விழாவை கொண்டாடுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: ஆடி பெருக்கு விழா தருமபுரி மாவட்டத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் புதுமண தம்பதியினர் புனித நீராடி புத்தாடை அணிந்து அங்குள்ள காவிரி அம்மனை வழிபடுகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் மக்கள் புனித நீராடி சூரிய பகவானை வழிபட்டனர். சேலம் மாவட்ட காவிரி கரையில் கிராமங்களை உயிர்ப்பிக்கும் குலதெய்வ வழிபாடு களை கட்டியது. இதில் பங்கேற்ற பொதுமக்கள் பேசுகையில்,
3: பூலாம்பட்டி ஆடி 18 வெள்ளகனூர் எல்லா ஊர்ல இருந்தும் சாமி வந்து கோயில இருந்து சிலையை எடுத்துட்டு வந்து இங்க வந்து சாமி சுத்தம் பண்ணி பூசை பண்ணி எடுத்துட்டு போய் அவங்க இங்க கோயில சாமி கும்பிடுவாங்க.
1: நாமக்கல் மோகனூர் காவிரி ஆற்றில் ஏராளமானோர் புனித நீராடி பல்வேறு பூஜை பொருட்களை ஆற்றில் தூய்மை செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் பொதுமக்களும் புதுமண தம்பதியினரின் வருகையும் குறைவாக காணப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: மங்கள நாளான இன்று புதுமண தம்பதிகள் நீர்நிலைகளில் புனித நீராடி தாலி பெருக்கு எனப்படும் தாலி மாற்றிக் கொள்வது வழக்கம். ஆடி 18 இன்று புதுமண தம்பதியினர் தாங்கள் திருமணத்தின் போது அணிந்திருந்த மாலைகளை ஆற்றில் விட்டும் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள குழாய்களில் புனித நீராடியும் பொங்கி வரும் காவிரி போன்று தங்கள் வாழ்வு பெருகவும் மகிழ்ச்சி நிலைக்கவும் மாங்கல்யம் பெருகவும் வாழை இலையிட்டு பூ, குங்குமம், வெற்றிலை பழம், மங்கள பொருட்களை கொண்டு வழிபாடு செய்து பெற்றோர்களிடத்தில் ஆசி பெற்று தாலி மாற்றிக் கொண்டனர்.
0: தஞ்சை கும்பகோணம் மகாமகம் திரு

0: நீலாஞ்சன படித்துறைகளில் வீடுகளிலிருந்து குடங்களில் தண்ணீர் எடுத்து வந்து காவிரி தாய்க்கு அபிஷேகம் செய்து மக்கள் வழிபட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: காவிரியினுடைய பெரிய ஆறு இருக்கிறது, ஆனால் நீர் இல்லை என்கின்ற ஒரு வருத்தமான நிலையிலே இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதுமண தம்பதிகள், பெண்கள் எல்லோரும் வீட்டிலிருந்து வந்து படித்துறையிலே தற்போது பூஜை செய்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புதுமண தம்பதிகள் சம்பிரதாயப்படி வழக்கமாக காளி கறிகள் குறித்து தங்களுடைய எதிர்காலம் குறித்து அந்த பூஜையிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
0: மயிலாடுதுறை காவிரி ஆற்றில் பாரம்பரிய முறைப்படி காப்பரிசி, காதோலை, கருகமணி வைத்து மஞ்சள் கயிறுகள் கட்டி பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர். காவேரி கரை காவிரியம்மன் ஆலயத்தில் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: காவிரி அன்னையை கன்னிப்பெண்ணாக நினைத்து காப்பரிசி, காதால கருகமணி, கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம் வைத்து தீபமேற்றி வழிபட்டனர். பெண்கள் மஞ்சள் கயிறு அணிந்தும் புதுமண தம்பதியினர் தாலி பிரித்து மீண்டும் கட்டும் பாரம்பரிய சடங்கையும் மேற்கொண்டனர். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: நாகை மாவட்டத்தில் காவிரி நீர்நிலைகள் நீரின்றி வறண்டு காணப்படுவதால் ஆடிப்பெருக்கு களையிழந்த நிலையில் விவசாயிகள் கடைமடை பகுதிகளில் காவிரி நீர் முறையாக சென்றடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகையில் மக்கள் தத்தம் வீடுகளில் ஆடிப்பெருக்கு விழாவை இனிதே கொண்டாடி வருகின்றனர். தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ உளவியல் பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப பிரிவுகளை சேர்ப்பது குறித்து ஆராய துறை சார்ந்த வல்லுநர்கள் குழு அமைக்கப்படும் என்றார். தாவீகா தலைமையிலான அரசின் கீழ் விவசாயிகள் அதிகம் பாதிக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழக அரசை கண்டித்து தஞ்சையில் இன்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய அவர், இப்பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். காவிரி பிரச்சினை, மேகதாது அணை விவகாரத்தில் மூத்த சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து தீர்வு காண தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, கடலூர், விழுப்புர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஒரகடம், மாம்பாக்கம், சிப்காட் தனியார் தொழில் நிறுவனங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்தியாலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை. திரையிசை கேட்கலாம்.
4: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கையா இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடி திறந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

பாடல் ஒன்று நிகழ்ச்சியில் திரைசை எழுத்துக் கொண்டிருக்கிறது. பாண்டவர் பூமி படத்திற்காக பாடல். இன்னும் சில நொடிகளில் 2 மணிக்கான ஆங்கில செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: நிலையத்து நேரம் இப்போது 2:15:24. மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரைக்காலம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். முன்னதாக

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் இடம்பெற கேட்கலாம் பிரதம மந்திரி வித்யாலட்சுமி திட்டம். இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தின் கீழ் உள்ள உயர்கல்வித்துறையின் பிரதம மந்திரி வித்யாலட்சுமி திட்டமானது தகுதியான மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் மூலம் நிதி சிக்கல்கள் காரணமாக இந்தியாவின் எந்த ஒரு இளைஞரும் தரமான உயர்கல்வியை தொடர முடியாமல் போவதை தடுக்க முடிகிறது. இத்திட்டமானது ஆண்டு வருமானம் 800,000 வரை உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு எளிய, வெளிப்படையான, மாணவர்களுக்கு உகந்த மற்றும் முற்றிலும் டிஜிட்டல் மயமான விண்ணப்ப செயல்முறையின் மூலம் 3% வட்டி மானியத்துடன் பிணையம் இல்லாத கல்வி கடன்களை வழங்குகிறது. இத்திட்டத்திற்கு தகுதி பெற விண்ணப்பதாரர்கள் இந்தியாவில் உள்ள 860 அங்கீகரிக்கப்பட்ட தரமான உயர்கல்வி நிறுவனங்களில் ஒன்றில் தனது சொந்த தகுதியின் அடிப்படையில் சேர்க்கை பெற்றிருக்க வேண்டும். இத்திட்டம் உயர்கல்வித்துறையால் நோடல் வங்கியான கனரா வங்கியுடன் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் நன்மைகள் என்னவென்றால், தகுதி வாய்ந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கான பிணையம் மற்றும் உத்தரவாதமற்ற கல்வி கடன்களில் ஒரு சிறப்பு கடன் திட்டம். கடன் தொகையானது பாடநெறி கட்டணம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய இதர செலவுகளை பொறுத்து அமையும். குடும்ப வருமானத்தை பொருட்படுத்தாமல் 750,000 வரையிலான கடன் தொகைக்கு இந்திய அரசாங்கத்தால் 75% கடன் உத்தரவாதம் தரப்படுகிறது. வட்டி மானிய தொகையானது பயனாளியின் PM வித்யாலட்சுமி டிஜிட்டல் ரூபாய் செயலியில் வரவு வைக்கப்படும். மேலும் பயனாளி அந்த செயலியில் அத்தொகையை பயன்படுத்தும் போது அது பயனாளியின் கடன் கணக்கிற்கு மாற்றப்படும். இத்திட்டத்திற்கு தகுதியுடைய மாணவர்கள் விண்ணப்பதாரர்கள் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் இந்தியாவில் உள்ள 860 தரமான உயர்கல்வி நிறுவனங்களில் ஏதேனும் ஒன்றில் தகுதி அடிப்படையிலான செயற்கையை பெற வேண்டும். 3% வட்டி மானியத்திற்கு தகுதி பெற விண்ணப்பதாரரின் ஆண்டு குடும்ப வருமானம் 800,000 வரை இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் வேறு எந்த மத்திய, மாநில அரசு கல்வித்தொகை, வட்டி மானிய

0: திட்டம் அல்லது கல்வி கட்டணம் திருப்பி செலுத்துதல் ஆகியவற்றை பெற்றிருக்கக்கூடாது. விண்ணப்பதாரர் படிப்பை பாதியிலேயே கைவிடவோ அல்லது ஒழுங்கு நடவடிக்கைகள் அல்லது கல்வி சார்ந்த காரணங்களுக்காக நிறுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கவோ கூடாது. இரண்டாம் ஆண்டு முதல் வட்டி மானியத்தை பெறுவதற்கு விண்ணப்பதாரர் திருப்திகரமான கல்வி திறனை பராமரிக்க வேண்டும். விண்ணப்பதாரர் இளங்கலை, முதுகலை அல்லது ஒருங்கிணைந்த படிப்புகளில் ஏதேனும் ஒன்றிற்கு வட்டி மானியம் மற்றும் கடன் உத்தரவாத பலன்களை ஒருமுறை மட்டுமே பெற்றிருக்க வேண்டும். இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை, பான் கார்டு, முகவரி சான்று, சுய சான்றளிக்கப்பட்ட முந்தைய தகுதி மதிப்பெண் தாள்கள், கல்வி நிறுவனத்திடமிருந்து கட்டண விவரங்களுடன் கூடிய செயற்கை கடிதம், மாநிலத்தின் நியமிக்கப்பட்ட பொது அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட வருமான சான்றிதழ் ஆகியவை இத்திட்டத்திற்கு தேவையான ஆவணங்களாகும். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் இடம்பெற கேட்டோம் பிரதம மந்திரி வித்யாலட்சுமி திட்டம். நாளை மீண்டும் வேறொரு திட்டத்தினை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: இனி தொடர்வது திரை இசை.

வெற்றி விழா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே சித்ரா பாடினார்கள். தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனை நலமே விளைக திரைகாணம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல்.

நேர்களே, நீங்கள் கேட்ட இந்த பாடல் அழகிய படத்திற்காக கார்த்திக் மற்றும் பவதாரணி பாடிய பாடல். அது நிறைவு பெற்றது மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரைக்கானம் நிகழ்ச்சி. நிலையத்தின் நேரம் இப்போது 2:30 நொடி. இனி கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் சரிகொண்டா மேகனா அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நலமா இருக்கேன் டாக்டர். நேற்றைய நிகழ்ச்சியில டெங்கு காய்ச்சலால் ஏற்படும்

0: விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும், அதற்கான சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நீங்க நிறைய தகவல் ஷேர் பண்ணிருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியிலும் அதை சார்ந்துதான் சில கேள்விகளும் உங்ககிட்ட இருக்க போகுது. சொல்லுங்க டாக்டர்.
1: வணக்கம், நான் டாக்டர் சரிகொண்ட மேக்னா, எம்டி மெடிசன், அங்க டாக்டர் முத்துஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல கன்சல்டண்டா வேலை செய்யறேன். நேத்திக்கு எபிசோட்ல நம்ம வந்து டெங்கு எப்படி பரவுது, டெங்கு என்ன, டெங்கு காய்ச்சல் என்னன்னு வந்து கத்துக்கிட்டோம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு சின்னதா சொல்ல போறேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா டெங்கு ஒரு காய்ச்சல், அது சாதா காய்ச்சல் கிடையாது, ஒரு வைரல் காய்ச்சல். அது வந்து நம்மளுக்கு கொசு கடிக்கிறதுனால வந்த ஒரு காய்ச்சல். நம்ம வந்து கொசு கடிக்காம நம்ம பாத்துக்கிட்டோம்னா இது மோஸ்ட்லி நம்மளுக்கு வராது. அப்படி வந்தாலும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. இதுக்கு வந்து நம்ம முன்னாடியே டாக்டர் கிட்ட போய் எல்லாமே சொல்லிட்டு டாக்டரோட அட்வைஸ் கேட்டோம்னா நம்மளுக்கு வந்து சாதா ஒரு காய்ச்சல் மாதிரி தான் இருக்கும். இல்ல, நான் வந்து டாக்டர் கிட்ட போகல, எனக்கு வந்து சாதா காய்ச்சல் தான், நான் வீட்டுல ட்ரீட் பண்ணிக்கிறேன் அண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அந்த என்னென்ன காம்ப்ளிகேஷன் சொல்லி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அது என்னன்னா, உடம்புல நிறைய ஆர்கன்ஸ் எஃபெக்ட் ஆகும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அணுக்கள் தான் கம்மியாகும். அது என்ன அணுக்கள்னா, தட்டணுக்கள். தட்டணுக்கள் தான் ரொம்ப கம்மி பண்ணிவிடும். இப்போ நீங்க என்கிட்ட கேட்கலாம், தட்டணுக்கள் அந்த அளவுக்கு கம்மியாகும் போது நான் ஏதாச்சும் தட்டணுக்களுக்கு இன்ஜெக்ஷன் எடுக்கணுமா, இல்ல வந்து தட்டணுக்கள் எனக்கு கொடுக்கணுமா அன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். பட் அது என்னன்னா, தட்டணுக்கள் நம்ம வந்து எடுக்க வேணாம். நம்மளுக்கு வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா 150,000 டு 2 lakhs வரைக்குமே தட்டணுக்கள் உடம்புல இருக்கும். இந்த ஒரு காய்ச்சல் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மி பண்ணிவிடும். நம்மளுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, 20,000 ரூபாய் இருக்கு அண்ணும்போது தான் நம்ம வந்து தட்டணுக்கள் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணலாமான்னு ஒரு கேள்வி வரும். அது வந்து எப்போ நம்ம டிசைட் பண்ணோம்னா, பேஷண்ட்டுக்கு வந்து ப்ளீடிங் ஜாஸ்தியா இருக்கு. ப்ளீடிங் இன் த சென்ஸ், மூக்கில் அந்த ரத்தம் வருது, இல்லை யூரின் போன ரத்தம் வருது, மோஷன் போகும்போது கருப்பாக வருது, இதெல்லாம் இருக்கும்போது அணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு 10,000 ரூபாய் தான் இருக்குன்னா அப்போ வேணால் நம்ம வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒன்றும் பண்ண தேவையில்லை, இல்லைனா நம்ம வெயிட் பண்ணால் போதும். டெங்கு வந்து வைரல் காய்ச்சல், அதில் நம்மளுக்கு வந்து அணுக்கள் கம்மியாகும். அது வந்து நம்ம அணுக்கள் ஆகாமல் பார்த்துக்கலாம். அது எப்படி பார்த்துக்கலாம்னா, 3வது நாளே நம்மளுக்கு காய்ச்சல் அதிகமாக இருக்கும்போது நம்ம டாக்டர் கிட்ட போனோம், டாக்டர் போய் நம்மளை அட்மிஷன் சொன்னாங்கன்னா நம்ம அட்மிட் ஆகிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், 3 நாள் தானே காய்ச்சல், நான் ஏன் போய் அட்மிட் ஆகணும், இதுக்கெல்லாம் அட்மிஷன்லாம் தேவையில்லையே. எல்லா டாக்டருமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கட்டாயமாக நீங்கள் அட்மிட் ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க. என்னென்ன காய்ச்சலுக்கு அட்மிட் பண்ணுமோ அந்த டாக்டருக்கு தெரியும். ஸோ அப்போ அவங்க டாக்டர் வந்து உங்களை அட்மிட் ஆக சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து யோசிக்காமல் அட்மிட் ஆகணும். அட்மிட் ஆகிட்டீங்கன்னா அட்மிட் ஆன உடனே அவங்க டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த டேக்கு ஃப்ளூயிடு வேணும் அப்படி சொல்லி அந்த டாக்டருக்கு தெரியும். நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கிட்ட நான் வீட்டிலே தண்ணி குடிக்கிறேன், நான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட்டேன், நான் இந்த ஃப்ளூயிட்ஸ்க்காக நான் அட்மிட் ஆகணுமான்னு கேட்பீங்க. உங்களால் ஒரு 3 to 4 liters தண்ணி குடிக்க முடியுமா? உங்களுக்கு வந்து 1 or 2 ஃபீவர் இருக்கும்போது கொடுக்க முடியாது. நம்மனால 1 liter குடிக்க முடியாது. அப்போ நம்ம எப்படி வந்து ஒரு 3 to 4 liters குடிப்போம்? அதனால தான் அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு அட்மிஷனே சொல்லுவாங்க. ஸோ அப்போ டாக்டர் சொல்லும் போது நம்ம உடனே அட்மிட் ஆகிட்டோம், அட்மிட்டை நம்ம சில டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்ன ட்ரீட்மெண்ட் படி போனோம்னா கண்டிப்பாக இது சரியாகும், காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஆகாது.
0: டாக்டர் வந்து சில டெஸ்ட் எல்லாம் நீங்கள் எடுக்கணும்னு சொல்கிறீங்க. பொதுவாக வந்து அட்மிட் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாலே பிளட் டெஸ்ட்டும் யூரின் டெஸ்ட்டும் தான் எடுக்கிறாங்க. இப்போ வந்து பிளட் டெஸ்ட்ல என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க பாக்குறீங்க, யூரின் டெஸ்ட்ல என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரியும்?
1: டெங்கு இல்லாம ஜெனரலா நான் பிளட் டெஸ்ட் எடுக்கிறேன்னா பிளட் டெஸ்ட்ல வந்து ஹீமோக்ளோபின் பார்ப்பேன். ஸோ பேஷண்ட்டுக்கு பார்த்தோம்னா நார்மலா ஒரு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து 13 to 15 இருக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளை அணுக்கள் WBC இதுதான் பார்க்க போறோம். இப்போ WBC வந்து நார்மல் ரேஞ்ச் வந்து 4,000 to 11,000. சப்போஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து 11,000 மேல இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா. சப்போஸ் அதே பேஷண்ட்டுக்கு 4,000 கீழே இருக்குன்னா அது வந்து வைரல் காய்ச்சல் மாதிரி தான். ஆனால் அப்படியேன்னு சொல்லி அது வைரல் காய்ச்சல் கிடையாது, அது சில டைம் ஒரு பாக்டீரியலாகவே இருக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து அணுக்கள், வெள்ளை அணுக்கள் கம்மியாக இருக்குன்னா அது ஒரு வைரல் காய்ச்சல் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்ஸ், தட்டணுக்கள். பிளேட்லெட்ஸ் வந்து நம்மளுக்கு 1,50,000 to 2 lakhs வரைக்குமே இருக்கும். அதுக்கு கீழே நம்மளுக்கு இருக்குன்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து ஒரு வைரல் காய்ச்சல் தான். சில டைம் சில பேஷண்ட்ஸுக்கு வந்து தானாகவே உடம்புல வந்து பிளேட்லெட்ஸ் ரொம்ப கம்மியாக க்ரோ ஆகும்போது ஜென்ரலாக உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அப்படி இல்லை, இதுக்கு முன்னாடி நார்மலாக இருக்குது, இப்போதான் காய்ச்சல் வரும்போது தான் கம்மியாக இருக்குன்னா மோஸ்ட்லி வைரல் ஃபீவர். நான் டெங்கு ஃபீவர்னு சொல்ல மாட்டேன், எந்த வைரல் ஃபீவரானாலும், கோவிடே எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து அணுக்கள் கம்மியாக இருக்கும். நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணும், இது ஒரு கோவிடா, இல்லை இது ஒரு நார்மல் வைரல் ஃபீவரா, இல்லை இது ஒரு டெங்குவான்னு சொல்லி அது அடுத்த பிளட் டெஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஒரு ஒரு வைரஸுக்கு ஒரு ஒரு விதமான டெஸ்ட்டு. நீங்கள் இப்போ கோவிட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரோட்லேருந்து ஒரு ஸ்வாப் எடுத்துட்டு நீங்கள் ஆல்ரெடி கொரோனா டைமில் பார்ப்பீங்க, ஒரு த்ரோட்லேருந்து ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, அது வந்து கோவிடுக்கு எடுப்போம். டெங்கு பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட்டாகவே எடுத்துக்கலாம், அதிலே நம்மளுக்கு தெரியும் அது டெங்கு காய்ச்சலான்னு சொல்லிட்டு. நார்மல் இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லுவோம், இன்ஃப்ளூயன்ஸாவுக்கு நம்ம வந்து த்ரோட்டில் வந்து ஸ்வாப் எடுத்து தான் பண்ணும். இந்த மாதிரி ஒரு ஒரு வைரஸுக்கு ஒரு ஒரு விதமான டெஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு ஒரு டெஸ்ட் பண்ணும்போது தான் நம்ம

0: தெரியும் அது எந்த ஒரு வைரஸ் சொல்லிட்டு. நிறைய வைரஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா வைரஸ்க்கு நம்ம டெஸ்ட் பண்ண மாட்டோம். எந்தெந்த வைரல் காய்ச்சலுக்கு டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குமோ அதுக்கு மட்டும்தான் பண்ணுவோம். மித்தது எல்லாமே வந்து நார்மலா ட்ரீட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நான் ஏன் டெங்கு பத்தி தான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றேன்னா, எதுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணேன்னா, இதுதான் சீசன். ஜூலைல இருந்து அடுத்த பிப்ரவரி வரைக்கும் தான் நிறைய டெங்கு வரும். ஏன்னா இப்போதான் வந்து நம்மளுக்கு மான்சூன், ரெயின் நிறைய இருக்கும், அங்கங்க தண்ணி கிளாக் ஆகும். அங்கங்க தண்ணி கிளாக் ஆகும் போது அங்க போய் மஸ்கிட்டோ பிரீட் ஆகும். மஸ்கிட்டோ பிரீட் ஆகும் போது அந்த மஸ்கிட்டோ போய் யாருக்காச்சும் டெங்கு இருந்தா அவங்களும் அது கடிச்சிருக்குன்னா, அது வந்து நம்மளுக்கு கடிச்சிருக்குனா நம்மளுக்கு டெங்கு வரும். இதுதான் வந்து டெங்கு பரவக்கூடிய ஒரு விஷயமே. சாதா ஒரு மஸ்கிட்டோ நம்ம பைட் பண்ணா வராது. எந்த மஸ்கிட்டோல அந்த டெங்கு வைரஸ் இருக்கும் அது நம்மள பைட் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த டெங்கு காய்ச்சலே வரும். அதனாலதான் வந்து நம்மளுக்கு ரெய்னி சீசன்ல கிளாக் ஆகாம ஸ்டாக்னன்ட் ஆகாம பாத்துக்கணும். மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் எல்லாம் எடுக்கணும். வீட்டுல வந்து மஸ்கிட்டோ நெட்ஸ் யூஸ் பண்ணணும். நம்ம குழந்தை வெளியில போய் விளையாடும் போது மஸ்கிட்டோ கடிக்காம கிரீம்ஸோ இல்ல டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அவங்க ஏதாச்சும் பிரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி கிரீம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி தான் நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ண வேண்டியது இருக்கு.
1: ஓகே டாக்டர், இந்த நிகழ்ச்சியில டெங்கு காய்ச்சலால் ஏற்படும் விளைவுகள், அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: ஃபார்ம் டு சிட்டி,
1: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
0: ஃபார்ம் டு சிட்டி, இளம் விவசாயிகள்,
1: இயற்கை விவசாயிகள்,
0: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
1: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
0: விவசாய இடுபொருள்கள்,
1: பயிற்சிகள்,
0: திட்டங்கள்
1: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
0: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
1: ஃபார்ம் டு சிட்டி.
0: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7:30
1: ஃபார்ம் டு சிட்டி,
0: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்,
1: ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
2: FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் சரிகொண்டா மேகனா அவர்கள்.
3: டாக்டர், இவ்வளவு நேரம் வந்து நீங்க டெங்கு காய்ச்சல் பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ மத்த காய்ச்சல் எல்லாம் இருக்கும், இப்போ சிக்கன் குனியாவா இருக்கும், வைரல் ஃபீவர் இந்த மாதிரி சொல்லுவாங்க. மத்த காய்ச்சலுக்கும் டெங்கு காய்ச்சலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன மாதிரி இருக்கும், அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்ன மாதிரி இருக்கும்?
4: இப்போ பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சலில் முன்னாடி சொன்ன மாதிரி காய்ச்சல் வரும், தலைவலி வரும், தலை சுத்தல் இருக்கும், கண்ணு சுத்தி வலி இருக்கும், ஒரு ரெட் கலரா ரேஷ் வரும். இதோட டெங்கியோட ஸ்பெசிபிக் நேச்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனா, கோவிட், கொரோனா வைரஸ்ல மோஸ்ட்லி வந்து நமக்கு ஃபீவர் வரும், த்ரோட் இரிட்டேஷன் ஆகும், காய்ச்சல் வரும், தொண்டையில வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும், இருமல் வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கோவிடோட சிம்டம்ஸ். அது கூட சேர்த்து சில பேருக்கு வந்து ஸ்மெல் வராது, சில பேருக்கு வந்து லாஸ் ஆஃப் ஸ்மெல் இருக்கும், அப்புறம் வந்து சில பேருக்கு வந்து டேஸ்ட்லாம் இருக்காது. இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி கோவிடோட சிம்டம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் குன்யா. சிக்கன் குன்யாவும் ஒரு மஸ்கிட்டோ பைட்னால வரக்கூடிய ஒரு டிசீஸே. ஸோ அதில் என்னன்னா டிஃப்ரென்ஸு, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெங்கியில் வந்து ஃபீவர் இருக்கும், ரேஷ் இருக்குன்னு சொன்னால் ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கும், ரொம்ப மைல்டாக இருக்கும், பேக் பெயின் தான் இருக்கும். அதோட ஃபீவர் பேர் வந்து பிரேக் போன் ஃபீவர்னு சொல்லியிருக்கேன். சிக்கன் குனியா வந்து உங்களுக்கு காய்ச்சல் இருக்கும், ஆனால் ஜாயிண்ட் பெயின்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு இருக்கும்னா உங்களால் ஜாயிண்டே மூவ் பண்ண முடியாது. ஜாயிண்ட் சில டைம் வந்து ஜாயிண்டோட ஸ்வெல்லிங் வரும், ஜாயிண்ட் கிட்ட வந்து ரெட்னஸ் இருக்கும். ஸோ இதுதான் மோஸ்ட்லி சிக்கன் குனியா ஃபீவர். சிக்கன் குன்யாவும் இந்த ஒரு மான்சூன் சீசன்ல தான் வந்து அதிகமாகும். இதுவும் ஒரு மஸ்கிட்டோ பைட்னால தான் வரக்கூடாது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இதுக்கும் நீங்க வந்து சேம் ப்ரிவென்ஷன்ஸ் எடுக்கலாம். மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் யூஸ் பண்றதோ, மஸ்கிட்டோ நெட்ஸ் யூஸ் பண்றதோ, இதெல்லாமே பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய வந்து டிவியில பார்ப்பீங்க எபோலா வைரஸ்ன்னு சொல்லிட்டு. எபோலால வந்து நம்மளுக்கு ஃபீவர் வித் கொப்பளம்லாம் வரும். அந்த கொப்பளம் வந்து ஒரு ரெட் கலர்ல இருக்கும், அதுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் காய்ச்சல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ். ஸோ சிக்கன் பாக்ஸ் ஒரு வைரல் ஃபீவர் தான், ஆனால் சிக்கன் பாக்ஸில் காய்ச்சல் இருக்கும். காய்ச்சல் கூட திருப்பி வந்து குட்டி குட்டி குட்டி குட்டியாக ஒரு ரெட் கலர் லீஷன்ஸ் மாதிரி உடம்பு ஃபுல்லாகவே இருக்கும். இதில் என்னன்னா ஒரு ஒரு வைரல் ஃபீவர் எப்படி நம்மளுக்கு பரவதந்தா இருக்கும், இதெல்லாமே வைரல் தான். இப்போ டெங்கியூ, சிக்கன் குன்யா, மஸ்கிட்டோவில் வர மாதிரி சிக்கன் பாக்ஸ் வந்து அந்த லீஷனில் இருக்க தண்ணி தொட்டோம்னா நம்மளுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வைரல் ஃபீவர் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஒரு ஃபீவர் வந்து ஒரு ஒரு விதமாக டெஸ்ட் பண்ண போகிறோம். எல்லா வைரல் ஃபீவர் ஒரே மாதிரி டெஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தேன். பிளட் டெஸ்ட்டில் வந்து எல்லா வைரல் ஃபீவருக்கும் நான் பார்க்க போகிறது அவங்களோட வெள்ள அணுக்கள் எவ்வளோ இருக்குது, தட்ட அணுக்கள் எவ்வளோ இருக்குது. தட்ட அணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா தான் நான் டெங்கியுவோ இல்லை அந்த மாதிரி யோசிப்பேன். ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது, வெள்ள அணுக்கள் ஓரளவுக்கு தான் கம்மியாக இருக்குது, காய்ச்சல் இருக்குது, த்ரோட் பெயின்னு, காஃபில் வந்திருக்காங்கன்னா கோவிடாகவும் இருக்கலாம், நார்மல் காமன் ரைனைட்டஸ் அன்னு சொல்லுவோம் அதையும் இருக்கலாம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். எல்லா காய்ச்சல் டெங்கியூ காய்ச்சல்னு கிடையாது, ஒரு ஒரு காய்ச்சலுக்கு ஒரு ஒரு விதமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு, இதுவும் ஒரு முக்கியமான காய்ச்சல். இதுவும் நம்ம கோயம்புத்தூரில் நிறையவே இருக்குது. டைஃபாய்டு காய்ச்சல் எப்படி பரவுமான்னு பார்த்தீங்கன்னா தண்ணி, நீங்கள் வந்து ஒரு அன்ஹைஜினிக்காக வாட்டர் குடிச்சிங்க, ஒரு பாட்டில் வாட்டர் ரொம்ப நல்லா இருக்குது, இல்லை வெளியில் போகும்போது எங்கே ஒரு ஏதோ ஒரு பாட்லேருந்தோ இல்லை ஒரு ஷாப்லேருந்தோ நீங்கள் தண்ணி குடிக்கும்போது அந்த தண்ணினால் பரவக்கூடிய ஒரு நோய் தான் இந்த டைஃபாய்டு நோய். டைஃபாய்டு நோயில் என்னென்ன வரும்னா காய்ச்சல் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷன்ஸ். ஸோ லூஸ் மோஷன் தான் இதோட மெயின் திங்கே. நமக்கு வந்து பேஷண்ட் வரும்போது ஒரு ஃபீவரில், லூஸ் மோஷனில், வயிறு வலியோடு வருவாங்க. இதுக்கும் டெங்கியூக்கும் சில டைம் வித்தியாசமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து டெஸ்ட் நமக்கு முக்கியம். ஓ அப்போ தான் வந்து டாக்டர் வந்து பிளட் கல்ச்சர் பண்ணுறதோ, பிளட்டில் வந்து அந்த ஒரு கிருமி வளரதா அன்னு பார்க்குறதா பிளட் கல்ச்சர். அதுக்கப்புறம் அதை ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ டைஃபாய்டு பார்த்தீங்கன்னா

0: பாக்டீரியல். டெங்கு பார்த்தீங்கன்னா ஒரு வைரல், இந்த ரெண்டுமே சேமா இருப்பீங்கன்னா சேமா இருக்கலாம். ஏன்னா சில டைம் டைஃபாய்ட்லயும் நம்மளுக்கு வந்து அணுக்கள் கம்மியாகும். பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு இது என்ன காய்ச்சல் கண்டிப்பா டாக்டர்னால சொல்ல முடியாது. ஃபர்தரா டெஸ்ட் பண்ணாதான் சொல்ல முடியும், இல்ல கிளினிக்கலா அவங்க சஸ்பெக்ட் பண்ணி ட்ரீட் பண்றது தான். ஸோ எல்லாரும் வந்து ஒரு டாக்டர் ஒரு பிளட் இன்வெஸ்டிகேஷன் அட்வைஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட இதுக்கு கிடையாது, உங்களுக்கு வந்து டயக்னோசிஸ் வரணுமா தான் பண்ணுவாங்க. ஸோ டாக்டர் சொல்றது வந்து மேபி சில டைம் கரெக்டா இருக்கலாம், அதனால நீங்க வந்து அவங்க சொன்னது வந்து டெஸ்ட் பண்றதோ இல்ல அவங்க என்னென்ன ப்ரிவென்ஷன் சொல்றாங்களோ அதெல்லாமே பண்ணி.
1: மற்ற காய்ச்சலுக்கும் டெங்கு காய்ச்சலுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் ஒற்றுமைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பத்தி நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா ஆங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது.

0: 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8222649459
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள். FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் சரிகொண்டா மேகனா அவர்கள்.
2: டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில டெங்கு காய்ச்சலால் ஏற்படும் விளைவுகள், அதற்கான சிகிச்சை முறைகள் பத்தி நீங்க சொல்லிருந்தீங்க. அதே மாதிரி மற்ற காய்ச்சலுக்கும் டெங்கு காய்ச்சலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், ஒற்றுமைகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பத்தி சொல்லிருக்கீங்க. இப்ப நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும். எங்களோட நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி நிறைவாய் முத்தாய்ப்பாய் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லுவாங்க. இந்த டெங்கு காய்ச்சல் நம்மளுக்கு வரவே கூடாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன மாதிரி பண்ணலாம்?
3: டெங்கு காய்ச்சல் நமக்கு வரவே கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் திங் வந்து மஸ்கிட்டோ ப்ரிவென்ஷன் பண்ணணும். இது வந்து நம்மனால தனியாக பண்ண முடியாது, ஒரு சொசைட்டியாக தான் நம்மளால பண்ண முடியும். இப்போ நம்ம ஏரியாவில் கொசு அதிகமாக இருக்குன்னா கார்பரேஷன் கூப்பிட்டுட்டு ஃபர்தராக என்ன பண்ணணும்னு பேசணும். நம்ம வீட்டில் வந்து செடி நிறைய இருக்குன்னா டெய்லி ஈவினிங் ஆன உடனே வந்து டோர் நெட்ஸ் போடுறதோ இல்லை வீட்டில் வந்து மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் யூஸ் பண்ணுறதோ இது எல்லாமே பண்ணிக்கலாம். மஸ்கிட்டோ பைட் ப்ரிவென்ஷன் தான் நம்ம இதனால் பண்ண முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெங்கு வேக்சின், இதுதான் வந்து புதுசாக இப்போ வருது. திஸ் இஸ் அ நியூ ஒன் விச் இஸ் கம்மிங் இன் டு தி சொசைட்டி. ஸோ டெங்கியூக்கு வந்து ஒரு வேக்சின் வந்து ரெடி பண்ணுறாங்க. வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் வரல, இன்னும் வந்து ட்ரையலில் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இதுவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா யூஎஸில் அப்புறம் யூகேல அங்கே எல்லாமே வந்து கொடுக்குறாங்க, நம்ம இந்தியாவில் இன்னும் ட்ரையலில் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இன்னொன்று 6 மந்த்ஸ் நம்மளுக்கு டெங்கியூ வேக்சின் வரும். அது வந்துச்சுன்னா நம்ம அது வந்து எப்படி எடுக்கிறது, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணி.
2: இவ்வளோ நேரம் டெங்கு காய்ச்சல் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகள் எங்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய எஃப்எம் ரெயின்போ 103 கோவின் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
3: தேங்க்யூ அங்க எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு. இந்த ஆல் இண்டியா ரேடியோனால நான் அட்லீஸ்ட் பல பேருக்கு வந்து நான் அவேர்னஸ் கொடுக்குறேன். டெங்கியூனா என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஐ லிட்ரலி தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.
0: FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் சரிகொண்டா மேகனா அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நேரம் 3 மணி. இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 300.3 மீட்டர், 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய பகல் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் இன்று மாலை 5:28 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றன. நிலையத்தில் நேரம் 5:30. இனி தொடர்வது திரை இசை. இதோ முதல் பாடல், அரங்கேற்ற வேளை படத்திற்காக கே.ஜி. யேசுதாஸ் மற்றும் உமாரமணன் பாடியுள்ள பாடல்.

அழகான ஆடை சூடி ஆகாய வெண்ணிலா வானில் பவனி வந்தது அரங்கேற்ற வேளை படத்திற்காக. கே ஜே யேசுதாஸ் மற்றும் உமாரமணன் பாடினார்கள் அந்த பாடலை. நிகழ்ச்சியில் தொடர்வது உதயகீதம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம்.

உதயகீதம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடினார்கள் அந்த பாடலை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிளிப்பேச்சு கேட்கவா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

மேயர்களே, நாளை இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி ஒலிபரப்பாகும். இனி புதுமைப்பெண் படத்திற்காக பி. ஜெயச்சந்திரன் மற்றும் சுனந்தா பாடியுள்ள

0: காதல் மயக்கம்
1: அழகிய கண்கள் துடிக்கும்.
2: நேயர்களே, தேகம் கொஞ்சம் சிலிர்த்து மேகம் போல மிதந்து ஒலி தந்த பாடல் புதுமை பெண் படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் மற்றும் சுனந்தா பாடினார்கள். நிகழ்ச்சியில் தொடர்வது தேவன் கோவில்.

இனி தொடர்வது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம் இனிக்கும் திரை இசை, 7:10 மாவட்ட செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஏறும் ஊரும், இதில் வளம் தரும் வேளாண் காடுகள் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டின் வேங்கை என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே.டி. பார்த்திபன் அவர்கள். 8:00 மணிக்கு

மனோரஞ்சிதம் மணக்கும் பாடல்களின் தொகுப்பு. 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 8:30 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், அதனைத் தொடர்ந்து 9:30 திரை இசை, 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், அதனைத் தொடர்ந்து 11:00 வானிலை அறிக்கை மற்றும் நிகழ்ச்சி குறிப்புகள். 11:10 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிது நிறைவடைகிறது. நாளை காலை 5:53 வந்தே மாதரத்துடன் நிகழ்ச்சி தொடங்குகின்றது. 5:57 மங்கள இசை, 6:00 குரலும் விளக்கமும். வழங்குவோர் டாக்டர் மு வரதராசனார், மன்னிக்கவும் வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 என்னைத்தானும் நல்லவை கேட்க, சென்னையிலிருந்து அஞ்சலாகும், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:10 பக்தி மாலை, இதில் சூலமங்கலம் சகோதரிகள் ஹெலன் சத்யா, மதுரை என் எம் முகமது, பி சுசீலா, டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் வாணி ஜெயராம் ஆகியோர் பாடியுள்ள பாடல்கள் இடம்பெற இருக்கிறது. 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், காலை 7:00 முன் செல்லடா. 7:15 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல். 7:25 சேவை செய்திகள். 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8:00 இந்த நேரம் இனிய நேரம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மனம் விரும்புதே. 9:00 அரங்கு இசை, பி பார்த்தசாரதி அவர்களின் வீணை, சேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் கடம். 10:00 போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11:00 கேட்டாலே இனிக்கும், பகல் 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 என்னுயிர் தோழி, 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாடல் ஒன்று, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, ஆராய்ச்சி மற்றும் புதுமை மேம்பாட்டு திட்டம் தொடர்ந்து திரை இசை. பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே கிராமப்புற தொழில்கள் கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் விஜயலட்சுமி சுப்பிரமணியம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை, 3:00 மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு நிறைவு. தொடர்ந்து மாலை 5:30 திரை இசை, 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்களை 6:40 முல்லைவனம், 7:00 திரைகானம், 7:10 மாவட்ட செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஏறும்போரும், இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி, சென்னை அஞ்சல். 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 10:00 நாடாளுமன்றத்தின் கேள்வி நேரம், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நிகழ்ச்சியின் நிறைவு. நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் ஆகியோர் பாடினார்கள் அந்த பாடலை. பாமாலையில் விக்ன விநாயகனை துதித்தால் என்றைக்கும் வெற்றி நமக்கு. இனி இதோ சமயபுரத்தில் அருளாட்சி செய்கின்ற அம்பிகையை போற்றி

புவி மீதில் நலம் காக்கும் எனையாளும் திரிசூலி. சமயபுரம் மாரியம்மனை பற்றிய பாடலை கேட்டோம். பாமாலையில் நிகழ்ச்சியில் தொடர்வது டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

டிஎம் சவுந்தரராஜன் பாடினார். அந்த பாடலை குயில் பாடும் கும்பகோணத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற கும்பேஸ்வரனை பற்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாணி ஜெயராம்.

0: இருக்கு, காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்கு. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பியிருக்கேன்.
1: RBI சொல்கிறது,
2: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
3: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார்.

0: கடந்த மாதத்தில் 29,88,000 கோடி ரூபாய் அளவிற்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால், உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீதித்துறையின் சேவைகளை மேம்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் மக்களுக்கு குறித்த காலத்திற்குள் நீதி கிடைக்கும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். உடல் உறுப்பு தானத்தில் சிறந்த மாநிலத்திற்கான விருது தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச உடல் உறுப்பு தினத்தை ஒட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் இந்த விருதினை வழங்கினார். தமிழகத்தின் சார்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இந்த விருதினை பெற்றுக் கொண்டார். இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: பள்ளி அறிக்கை வெளியிடுறதை வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல வந்து கடந்த ஆட்சி நடைபெற்ற ஊழல்கள் என்னென்னலாம் வந்து கோயில் சொத்துக்கள் வந்து அபகரிக்கப்பட்டிருக்குது, கோயில் சொத்துக்கள் எப்படி எல்லாம் வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை எல்லாத்தையும் நாங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில யாரெல்லாம் அதுல வந்து ஈடுபட்டிருக்காங்கன்றதை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஊழல் அப்படின்றது வந்து முற்றிலும் ஒழிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துலதான் நாங்க அதை வச்சிருக்கிறோம். நிச்சயமாக அந்த ஊழலை ஒழிப்போம். இது வரைக்கும் இருந்த ஊழல்களை எல்லாம் நாங்க ஒழித்துட்டு அதே போல கோயில் சொத்துக்களை வந்து முறைகேடாக யார் யாரெல்லாம் பயன்படுத்திருக்காங்க, முறைகேடாக
0: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு இதுவரை அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டாதது ஏன் என்று வினவியுள்ளார். கர்நாடகாவில் இது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். குறுவை நிவாரண சிறப்பு தொகுப்பை தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் ஓடா நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கும் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குறை கூறினார். தாவேக நிர்வாகிகளே பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் குறித்து அவதூறாக மிரட்டும் வகையில் பேசியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கியுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு ஜி கே இளந்திரையன் இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். எதிர்காலத்தில் இதுபோல் பேசப்போவதில்லை என்று தூத்துக்குடி நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள் இந்த உத்தரவில் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை விடுவிக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தலின்படி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து காரணமாக மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தும்பைப்பட்டி 4 வழிச்சாலை மேம்பாலம் பகுதியில் இன்று காலை சென்னையில் இருந்து திருநெல்வேலி நோக்கி கார் ஒன்று சென்று கொண்டிருந்த நிலையில் அங்கிருந்த மேம்பாலம் பகுதியில் முன்னே சென்ற இருசக்கர வாகனம் மீது எதிர்பாராத விதமாக கார் மோதியதில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் மறுபுறம் மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த காரின் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் ஒரு பெண் குழந்தை உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் படுகாயங்களுடன் இருவர் மீட்கப்பட்டு மேலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மேலூர் காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டதுடன் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர். மாவட்ட ஆட்சியரும் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார். அதிகாலை நடந்த விபத்தில் பெண் குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றார்.
3: வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென் தமிழகம் மற்றும்

0: ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களான காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், ராமநாதபுரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி பத்மஜா இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி விவகாரத்தில் மேலும் 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 92 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் விஜேந்தர், பிரேம், யசோதன் ஆகியோரும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் மனிஷாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஆர்யன் தாக்கர் இணையும், யசோதன் தீரஜ் இணையும், பிரேம் குல்தீப் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் பிரேம் மணிஷா இணையும், மகளிர் இரட்டையர் பிரிவில் மணிஷா ஆண்ட்ரூ இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி மற்றும் 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவிலும் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சான்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித் குமார், ஆஷிஷ் யாதவ், தரணிதரன் தியாகராஜன், பூஜா, தனு சௌத்ரி உட்பட 36 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி அமெரிக்காவின் யூஜினில் நாளை மறுநாள் தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் பதக்கங்களை வென்றவர்களுக்கான பரிசுத் தொகையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று புதுதில்லியில் வழங்கினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி அடுத்த ஆண்டு சீனாவின் செங்டுவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: சீக்கிரம் டிபன் பேக் பண்ணுங்க ராஜு. மொபைல வை
4: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
3: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
4: அப்ப சரியான நம்பர்
3: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
4: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க.
3: வேலையில இருந்து இல்ல.
4: ஆமா, RBI சொல்கிறது
5: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
6: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேயர்களே, இது முல்லை வனம்.

நேயர்களே, நாளை இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி ஒலிபரப்பாகும். இனி தொடர்வது சொல்லத்தான் நினைக்கிறேன்.

ஆசை பொங்குது பால் போலே அவன் அனல் போல் பார்க்கும் பார்வையிலே. இதமாக ஒலித்தது அந்த பாடல். சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்திற்காக MS விஸ்வநாதன் மற்றும் வாணிஜெயராம் பாடினார்கள். இனி எங்கு பார்க்கலாம், எங்கு பார்த்தாலும் வண்ணம், இந்த வஞ்சியின் வண்ணம்.

நேயர்களே, முல்லைவனம் தன் வாசனையால் வண்ணங்களால் உங்கள் உள்ளத்தை கவர்ந்து கொண்டிருக்கும் நேரம். இனி பிரேமபாசம் படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடினார்கள். இனி

ஆம் நேயர்களே, மாறும் என்ற சொல்லை தவிர அனைத்துமே மாறும் ஒரு நாள். ஆம், நிழல் நிஜமாகிறது படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் பாடினார்கள் அந்த பாடலை. நிகழ்ச்சியில் தொடர்வது சாதனை படத்திலிருந்து.

ஒலிதந்த பாடல் சாதனை படத்தில் இடம்பெற்றது. வாணி ஜெயராம் மற்றும் மலேசியா வாசுதேவன் பாடினார்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாலநாகம்மா படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் முருகேசன் அவர்கள்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலருடன் ஆய்வுக் கூட்டம் மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, குழந்தைகள் பாதுகாப்புத்துறை, தாட்கோ மாவட்ட தொழில் மையம், மகளிர் திட்டம் உள்ளிட்ட துறையின் சார்பில் முடிவற்ற வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் உள்ளிட்டவர்களை குறித்து துறை வாரியாக விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டது. வங்கியின் மூலம் பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் பெறப்படும் கடன் உதவிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் விண்ணப்பங்களை உடனுக்குடன் பரிசீலனை செய்து அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு கடன் உதவிகளை விரைந்து வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பட்டா இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசலம் வட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா பேசும்போது, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சின்னசலம் வட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் பங்காரங் கிராமத்தில் வேளாண்மை துறையின் சார்பில் தேசிய எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் மதிப்பு சங்கிலி தொகுப்பு திட்டத்தின் கீழ் ஏக்கருக்கு ₹7,500 மானியத்தில் 60 கிலோ நிலக்கடலை பயிரிடப்பட்டுள்ள வயலினை நேரில் பார்வையிட்டு மின்னணு பயிர் கணக்கீடு பணியின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார். மேலும் நமச்சியாயபுரம் கிராமத்தில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் பயிரிடப்பட்டுள்ள மஞ்சள் வயல் மற்றும் கருவேப்பிலை வயலினை

0: பார்வையிட்டு மஞ்சள், கருவேப்பிலை போன்ற பயிர்களின் சாகுபடிகள் முறையில் மானிய விவரங்கள், சந்தைப்படுத்துதல் உள்ளிட்டவைகளை குறித்து கேட்டறிந்தார். மேலும் பயிர்களை உரிய முறையில் பராமரிக்கவும் முறையாக தண்ணீர் பாய்ச்சுவதை கண்காணிக்கவும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நம்பிச்சாபுரம் கிராமத்தில் விக்சித் பாரத் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளை பார்வையிட்டு பதிவேடுகள் குறித்து சம்பந்தப்பட்ட அலுவலரிடம் கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது, கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே விடாகம் ஊராட்சியில் விக்சித் பாரத் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் உத்தரவாத இயக்கம் திட்டத்தின் கீழ் ரூபாய் 6.30 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கூடுதல் வட்டார நாற்று பண்ணையினையும் ரூபாய் 2.16 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மரக்கன்றுகள் நடும் பணிகளையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் உளுந்தூர்பேட்டையில் ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய் மானிய நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் உளுந்தூர்பேட்டை புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டுமான பணிகளையும் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் ரூபாய் 16.85 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகளையும் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து குடிநீர் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் ரூபாய் 30.25 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் குடிநீர் குழாய் அமைத்தல் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்தல் பணிகளையும் ரூபாய் 6.95 கோடி மதிப்பீட்டில் பாதாள சக்கரை இணைப்பு அமைக்கும் பணியினையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் புதிய பேருந்து நிலையத்தில் அடித்தள பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதையும் பாதாள சக்கரை இணைப்புகளையும் அதிகப்படுத்தவும் குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகளை விரைந்து முடித்திடவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. எனவே பணிகளை விரைவாகவும் தரவாகவும் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா இவ்வாறு தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 2027 ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமாக வீடுகள் பட்டியல் தயாரித்தல் மற்றும் வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் தொடங்கி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணி வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை மாவட்டம் முழுவதும் நடைபெற உள்ளது. பணிக்கான கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 2119 ஆசிரியர்கள் கணக்கெடுப்பாளர்களாகவும் 356 ஆசிரியர்கள் மேற்பார்வையாளராகவும் நியமிக்கப்பட்டு களப்பணியில் ஈடுபட்டனர். கணக்கெடுப்பாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று வீடுகள் குறித்து தயாரிக்கப்பட்டுள்ள 33 கேள்விகளை கேட்டு டிஜிட்டல் முறையில் தகவலை பதிவு செய்வார்கள். எனவே கணக்கெடுப்பிற்கு வரும் அலுவலர்களிடமிருந்து பொதுமக்கள் தங்கள் வீடுகள் பற்றிய சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்கி இந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பணிக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா கேட்டுக்கொண்டுள்ளார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என். முருகேசன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு சேதோவ் பக்தியார் ஒலிவீச் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுக்களின் போது இந்தியாவின் பயிற்சி திட்டங்களின் மூலம் 3000 மேற்பட்ட உஸ்பெகிஸ்தான் அதிகாரிகள் பயனடைந்திருப்பதாக தெரிவித்தார். 16,000 மேற்பட்ட இந்திய மாணவர்கள் உஸ்பெகிஸ்தானில் உயர்கல்வி பயின்று வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இருசக்கர மின் வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதம் மட்டும் 330,000 இருசக்கர மின் வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 66% அதிகமாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா

0: மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜீதன் ராம் மாஞ்சி, சிறு குறு தொழில்துறையினருக்கான கடனுதவி வெகுவாக அதிகரித்துள்ளதாக கூறினார். இதன் காரணமாக இந்த தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2014 சிறு குறு தொழில்துறையினருக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்பட்டதாகவும், தற்போது இது 38 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். சிறு குறு தொழில்துறையினருக்கு உதவும் வகையில் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்தும் திரு ஜீதன் ராம் மாஞ்சி எடுத்துரைத்தார். நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதா மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். இதேபோல் மாநிலங்களவையில் சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்திலும் எதிர்க்கட்சிகள் பங்கேற்காததை சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிய வாய்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் அதனை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் வெள்ளத் தடுப்பு திட்டங்களுக்காக 2,536 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாக கூறினார். திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மாநில அரசுகளுக்கு இருப்பதாகவும், தொழில்நுட்பம் மற்றும் நிதியுதவியை மட்டும்தான் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்தார். குஜராத் மாநிலம் மாஞ்சல்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு சத்யேந்திரபாய் பட்டேல் வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் பீகாபாய் ரபாரியை விட 30,630 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். பீகார் மாநிலம் பான்கிபூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அதன் நிறுவனர் திரு பிரசாந்த் கிஷோர் பிஜேபி வேட்பாளர் திரு நிர்மல்குமார் சின்ஹாவை விட 19,000 கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மத்திய பிரதேசத்தின் தத்தியா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட கியான் ஷியாம் சிங் தமக்கு அடுத்தபடியாக வந்த பிஜேபி வேட்பாளர் திரு அசுதோஷ் திவாரியை விட 6,016 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இன்று பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நரேந்திர சுவாமி, சிவராஜ் தங் தாகி உட்பட 19 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ரயில்வே கடந்த மாதம் 14 கோடியே 10 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 9% அதிகமாகும் என்று ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில்வே மூலம் மின் உற்பத்தி நிலையங்களுக்கான நிலக்கரி விநியோகம் கடந்த மாதம் 20% அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள சாலைகளில் பாதசாரிகளுக்கான பகுதி வரையறுக்கப்படுவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அலோக் ஆராதே அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திராவில் கைத்தறி நெசவாளர்களுக்கு வருடந்தோறும் 25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டம் வரும் 7ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட இருப்பதாக அம்மாநில ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி சவிதா அறிவித்துள்ளார். இன்று அமராவதியில் இது தொடர்பாக ஜவுளித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். தேசிய கைத்தறி தினமான வரும் 7ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், தகுதியுள்ளவர்கள் நாளை மறுநாள் மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பஞ்சாபில் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை 15 நாட்களுக்குள் விடுவிக்க வேண்டும் என்று அம்மாநில

மாநில அரசுக்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த பொறுப்பு தலைமை நீதிபதி அஸ்வினி குமார் மிஸ்ரா, நீதிபதி ரோஹித் கபூர் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. நிதிச்சுமையை காரணம் காட்டி அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை வழங்காமல் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து அம்மாநில அரசின் தலைமைச் செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் தலைமையில் இன்று உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதற்கட்டமாக வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக அந்த கூட்டத்தில் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்க உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேற்கு வங்கத்தில் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான வருவாயை அதிகரிக்க வகை செய்யும் வழிகாட்டு நெறிமுறைகளை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. பஞ்சாயத்து அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இந்த நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மேற்கு வங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான வருவாயை 5 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் எவ்வித பேச்சுக்களும் நடைபெறவில்லை என்று ஈரான் கூறியுள்ளது. ஈரானுடன் மத்தியஸ்தர்கள் வாயிலாக பேச்சுக்கள் நடைபெறுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்த நிலையில் ஈரான் இதனை தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. ரோல்பா மாவட்டத்தில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் 4.4 பதிவானது. இதன் காரணமாக பியூச்சான் மாவட்டத்தின் சில பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் டி பாலாஜி சேராலே தங்கப்பதக்கத்தையும் ருத்ரகுமார் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் காதா கட்டாக்கே வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற சத்தீஸ்கரை சேர்ந்த ஞானேஸ்வரி யாதவிற்கு அம்மாநில அரசு 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவித்ததோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பதவி உயர்வையும் வழங்கியுள்ளது. இஸ்தான்புலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் வெற்றி பெற்றார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான 20 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சத்யேந்திர மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். அசர்பைசானின் பாக்குவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 92 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

மாவட்டங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 6 முதல் 10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலான மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 6 முதல் 10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். உள் மாவட்டங்களில் அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை அளிக்க வேண்டும். மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளில் கனமழை பொழிய வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி

அடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். பருத்தியில் முளைப்பு திறன் குறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் பாலித்தீன் பைகளில் விதைத்த நாற்றுக்களை பாடுவாசி நட உபயோகப்படுத்தலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்கவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். நிலவும் மேகமூட்டமான வானிலையினால் மஞ்சள் பயிரில் நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டினை தவிர்க்க ஃபெரஸ் சல்பேட், சிங்க் சல்பேட், போராக்ஸ் மற்றும் யூரியா உரங்கள் ஒவ்வொன்றும் 375 கிராம் என்ற அளவில் 250 லிட்டர் தண்ணீரில் கலந்து 25 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். ஆடிப்பட்டம் கொடிவகை பயிர்களான பீர்க்கங்காய், பாவற்காய், புடலைக்காய் போன்ற பயிர்களை விதைப்பதற்கு உகந்த காலமாகும். அதனால் பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் விதைப்பு எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். சாம்பல் நோயின் அறிகுறி தென்படின் டெட்ரோகோனோசோல் 2 மில்லி லிட்டர் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். கால்நடை கூடாரங்களைச் சுற்றிலும் மழைநீர் வடிய போதிய வடிகால் வசதி செய்யவும். மேலும் காற்றின் அதிக வேகத்தினை கூடாரங்கள் தாங்கும் வகையில் போதிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். கோவை மாவட்டம் பயிர் இனப்பெருக்க மற்றும் மரபியல் மையம் நெல் துறையில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பில் உள்ள நெல் இரகங்களில் ஆதார மற்றும் உண்மை நிலவரம். நெல் ஆதார விதை கோ 54, விதை இருப்பு 1770 கிலோ, விலை 44 ரூபாய். நெல் ஆதார விதை கோ 56, விதை இருப்பு 6180 கிலோ, விலை 44 ரூபாய். உண்மை நிலை விதை கோ 55, 1567 கிலோ, இருப்பு விலை 40 ரூபாய். அதேபோல நெல் உண்மை நிலை விதை கோ 52, இருப்பு 2858 கிலோ, விலை 40 ரூபாய். கோ 59 உண்மை நிலை விதை நெல் விதை இருப்பு 11036 கிலோ, அதற்கான விலை 40 ரூபாய். உண்மை நிலை விதை கோ 54, விதை இருப்பு 60 கிலோ, அதற்கான விலை 40 ரூபாய். இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் நேரிலோ அல்லது பார்சல் சேவை மூலமாகவே பெற்றுக்கொள்ளலாம். பேராசிரியர் மற்றும் தலைவர், நெல்துறை, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோவை 6410003. நேர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள்.

0: களஞ்சியம் நிகழ்ச்சியில கடந்த சில வாரங்களா தடிமரங்கள் அதனுடைய வகைகள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பா தேக்கு, மகாகனி, ரோஸ் வுட், குமிழ் தேக்கு, இதை பத்தி எல்லாம் நிறைய தகவல்கள் தெரிஞ்சிட்டோம். இந்த வாரம் 23rd எபிசோட். இன்னைக்கு நிகழ்ச்சியில வேங்கை மரத்தை பத்தி நமக்கு தெரியாத நிறைய தகவல்களை சொல்ல போறாரு பார்த்திபன் சார். வாங்க கேக்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆல் இந்தியா ரேடியோ ஆகாசவாணி FM 103 தகவல் களஞ்சியம் என்ற தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வளம் தரும் வேளாண் காடுகள் என்பதை பத்தி பல்வேறு எபிசோடாக இருக்கிற 22 எபிசோடு முடிஞ்சு 23rd எபிசோட்ல அடி எடுத்து வைக்கிறோம். இந்த 22 வாரங்கள் பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவின் வனங்களின் தேவை, குறிப்பா வேளாண் காடுகளின் தேவை, வேளாண் காடுகளில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான மரங்கள், குறிப்பா தடிமரங்கள், தடிமரங்களின் தேவை, வேளாண் காடுகள் எப்படி வந்து சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய பலனைக்கும் என்றெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்ப இதுல என்ன பண்றோம்னா, தடிமரங்களை மட்டும் தொகுத்து நமக்கு தேவையான தடிமரங்கள், இந்த தடிமரங்கள் என்ன பயன்பாட்டில் இருந்தது அப்படின்னு பல்வேறு விதமான தடிமரங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் நாம் பார்க்க போகுது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாராலும் மிகவும் பழமையாக பயன்படுத்தப்பட்ட மரம், வேங்கை மரம். மரத்திலேயே வேங்கை என்று அழைக்கக்கூடிய டீரோகார்பஸ் மார்சுப்பியம். இந்த வேங்கை மரம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சமூக கல்ச்சுரல் பொருளாதார ரீதியால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அந்த காலத்திலிருந்தே குழந்தை வந்து பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா, பொட்டு வைக்கிறதே கன்னத்தினாலும் சரி நெத்தினாலும் சரி வேங்கைப்பாலெலாம் வைப்பாங்க. அந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மரத்தை அப்படியே லைட்டாக ஒரு மரத்தை ஒரு தட்டி விட்டு அதில் வர அந்த ரெசின் எடுத்து அப்படியே இதில் வச்சுட்டு போயிடுவாங்க. சாயந்தரம் முடிக்க அழியாமல் இருக்கும். அந்த வகையில் நம்ம சமூக பயன்பாட்டில் ஏறக்குறைய இந்த தொன்று தொட்டு பல்லாயிரம் பல நூறு ஆண்டுகளாகவே இந்த வேங்கை மரம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த வேங்கை மரம் தடிமரத்திற்காகவும், வீட்டு உபயோகத்திற்காகட்டும், தடிமர பயன்பாட்டிற்காகட்டும், தொழிற்சாலை பயன்பாட்டுக்காகட்டும், இது எல்லாமே வந்து வேங்கை மரம் பல்வேறு காலகட்டங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த வேங்கை மரத்தில் இருக்க இந்த ரெசின் இருக்குல்ல, கம் கினோ என்று அழைப்பார்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ். அதுவும் வந்து மிகப்பெரிய லெவலில் இன்னைக்கெல்லாம் தொழிற்சாலைகளுக்கு தேவையான இந்த கம் அப்ளிகேஷன் இருக்குல்ல, ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கு தேவையான இந்த கம் வந்து, குறிப்பாக வேங்கை மரத்துக்கு பெறக்கூடிய கம்முடைய தேவை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதேபோல் வேங்கை மர பட்டையிலேருந்து நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வேங்கை இலை வந்து பல்வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறது. அது மாதிரி தொழிற்சாலை பயன்பாடு, ஃபார்மசூட்டிக்கல் மருத்துவ பயன்பாடு, டொமஸ்டிக் வீட்டு உபயோக பயன்பாடு, இவை அனைத்துக்குமே தடிமரங்களில் ஒரு பல்பயன் மரம் என்றால் இந்த வேங்கை மரம் தான். இந்த வேங்கை மரம் ஏறக்குறைய நம்ம பயன்பாட்டிலே இல்லாமல் போயிடுச்சு. காரணம் என்னென்னா, இந்த மரங்கள் இல்லை. வேங்கைனாலே காடுகளில் தான் இருக்கும், நிலப்பரப்பில் இல்லை. இன்றைக்கு நம்மளாம் இந்த ஏரா ஆஃப் அக்ரோஃபாரஸ்ட், வேளாண் காடுகளில் தாக்கத்தில் இருக்கிறோம். ஏன்னா வனங்கள் வந்து எப்படின்னா, வனங்கள் அனைத்துமே பாதுகாக்கப்பட்ட வனங்களாக க்ளோஸ் பண்ணப்பட்டது. அப்ப என்ன பண்றோம், நமக்கு தேவையான மரங்களை நாமளே உற்பத்தி செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகுவதற்காகத்தான் இந்த மாதிரி நம்ம ஒளிபரப்பு நிகழ்ச்சி, பேப்பர்ல கொடுக்கறது, புத்தகங்கள் மூலமாக சொல்வது, டிவி மற்றும் சோசியல் மீடியாவில் சொல்வது, இதெல்லாம் எதற்கென்றால் வேளாண் காடுகளை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அப்படி எதற்கு எடுத்துச் செல்ல வேண்டும், மக்கள் பயன்பாட்டுக்கு தேவையான மரங்களை உருவாக்குவதற்கும், தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை உருவாக்குவதற்கும், அதன் மூலமாக நில பயன்பாட்டின் வருவாயும் உற்பத்தியும் பெருகப்பட்டு சமூக பொருளாதார மேம்பாடு வேளாண் காடுகள் மூலமாக மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. அதுக்காகத்தான் பல்வேறு விதமான மரங்களை பார்த்துருக்கோம். அதுல வந்து உண்மையிலேயே மிக முக்கியமான மரம், மறக்கப்பட்ட மரம், உண்மையிலே நல்ல பொட்டென்சியலால் உள்ள மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேங்கை மரம் வேளாண் காடுகளுக்கு மிக உகந்தது. என்ன வேணும், வேளாண் காடுகளுக்கு மகம் வேகமாக வளரக்கூடியது. இது ரொம்ப வேகமாக வளராட்டாலும் இளங்காலங்களில், அதாவது ஒரு 5 ஆண்டுகள் முடிக்க பார்த்தீங்கன்னா நல்ல வேகமாக வளரும். அதற்கப்புறம் கொஞ்சம் குறுகிய காலம் வரும். அதெல்லாம் என்னன்னா, அன்றைக்கு ட்ரெடிஷ்னல் விதையை எடுத்து பண்ணியிருப்பாங்க, அதாவது ஒரு மேம்படுத்தப்பட்ட ரகங்களாக இல்லாமல். ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படின்னா, எல்லா நிறுவனங்களுமே வேங்கையிலேயே நல்ல மேம்படுத்தப்பட்ட ரகங்களை உருவாக்கி அந்த ரகங்களை வந்து விதை மூலமாகவே உற்பத்தி பண்ணுறாங்க. இன்னும் இந்த வேங்கை மரத்தில் மட்டும் இந்த குளோனிங் முறையில் இன்னும் மரங்களை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் இன்னும் வரவில்லை. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மரங்களிலிருந்து விதைகளை சேகரித்து அந்த விதைகள் மூலமாக நாற்றங்கால் உருவாக்கப்பட்டு அந்த நாற்றங்காலிலிருந்து ஸ்டம்ப் என்று அழைப்பார்கள், இந்த களி, அதாவது விதை கிழங்குகள், அந்த விதை கிழங்குகள் மூலமாக வளர்க்கும் பட்சத்தில் இந்த மரம் நன்றாக வேகமாக வளர்ந்து நல்ல பயனை கொடுக்கக்கூடிய மரம், குறிப்பாக தடிமரத்திற்கு. இந்த ஹை டென்சிட்டியில் நடுறப்ப இந்த மரம் நல்ல கம்மெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மரத்தோட இலை இருக்குல்ல, டீரோகார்பஸ் மார்சுப்பியம், இந்த இலையை வந்து நல்ல மருத்துவ பயன்பாட்டுக்கு பயன்படுகிறது. பட்டையும் வந்து மருத்துவ பயன்பாட்டிற்கு மிக உகந்த, நிறைய தேவைப்படுகிறது. குறிப்பாக ஆயுர்வேதிக் இண்டஸ்ட்ரி இந்த வேங்கை மர பட்டை நிறைய கேட்குறாங்க. இந்த வேங்கை கம் என்று அழைப்பார்கள், கினோ கம், இதனுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, வேகமாக வளரக்கூடியது, நல்ல வேளாண் காடுகளுக்கு ஏற்றது, அனைத்து விதமான மண் வளங்களுக்கு ஏற்றது. அந்த வகையான உண்மையிலே இந்த மரங்களை நம்ம வேளாண் காடுகள் எடுத்துச் செல்லும் பட்சத்தில் தடிமர தேவைகளை நாமளே உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதன் மூலமாக நிலப்பயன்பாடு மேம்படுத்தப்பட்டு

வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். வணக்கம் நேயர்களே, வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல்

பொருளாதார ரீதியாக விவசாயிகள் வந்து பயன்பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மரத்தில் உள்ளது. அந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரை டெசிடுவஸ் அண்ட் மாய்ஸ்ட் டெசிடுவஸ் அழைப்பார்கள். அதாவது இலையுதிர் காடுகள்ல ஈரப்பதம் உள்ள இலையுதிர் காடுகள், வறண்ட இலையுதிர் காடுகள், இது ரெண்டுலயுமே இருந்ததுதான். அதுல இருந்துதான் மரங்களை தேர்வு செஞ்சு அந்த தேர்வு செய்யப்பட்ட மரங்கள்லாம் எங்க வருது, இப்ப கல்டிவேஷன் டொமஸ்டிகேஷனுக்கு வருது. எப்படி வேளாண்மை வந்து ஒயில்டா இருந்து டொமஸ்டிகேட் ஆகி இன்னைக்கு தன்னிறைவு சர்ப்ளஸ் அளவுக்கு வந்தோமோ, எக்ஸாக்டா அதே மெத்தடாலஜி தான். காடுகளில் இருந்த மரங்கள் இன்றைக்கு டொமஸ்டிகேட் செய்யப்பட்டு விவசாய நிலங்களில் வேளாண் காடுகளாகவும் பண்ணை காடுகளாகவும் கொண்டு வரப்படுகிறது. அது உண்மையிலேயே இந்த மரம் ஒரு மாடரேட்லி ஃபாஸ்ட் க்ரோயிங், ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங் சொல்ல மாட்டேன், சவுக்கு மரம் தைல மரம் மாதிரி மலை மாதிரி ஃபாஸ்டாக வளர்ந்துடும், மாடரேட்லி ஃபாஸ்ட் க்ரோயிங், ரொம்ப ஸ்லோ க்ரோயிங் கிடையாது, அந்த மாடரேட்லி ஃபாஸ்ட் க்ரோயிங் அந்த மாதிரி மரம். இந்த மரம் வந்து எந்த இடத்துக்கு வேணாலும் ஈஸியாக அடாப்ட் ஆகும். மண் வகையில் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, இந்த மண் வந்து எப்படின்னா நல்ல வெல் ட்ரெயின்டு வண்டல்மண் நல்லா வரும், மணற்பாங்கான பகுதி வரும், தண்ணி நிற்கக்கூடிய இடத்துல குறை வரும். இந்த சலைன் அண்ட் அல்கலின் சாயில், ப்ராப்ளம் சாயில் என்று அழைப்பார்கள், அதரையும் வரும். ஒன்லி கொஞ்சம் நம்ம இந்த வடிகால் வசதி மட்டும் ஏற்படுத்திட்டா உண்மையிலே இந்த மரம் வேகமாக வளரக்கூடியது. எங்கெங்கெல்லாம் மலை அளவு ஒரு 750 மில்லிமீட்டர்லேருந்து 1200 மில்லிமீட்டர் வரைக்கும் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்குலாம் இது மிக அதிகமாக வருது. கொஞ்சம் வறண்ட நிலப்பரப்பில் இது நீர்வரம் இருந்துச்சுன்னா அங்கே நடக்கூடிய வரும். அதர்வைஸ் எல்லா வகையான மண் வகைகளையும் ஏற்றது. இரண்டாவது, இப்போ மண் பார்த்துட்டோம், நம்ம எங்கே நடப்போகிறோம், இதை வேளாண் நிலப்பரப்பில் தான் நடப்போகிறோம். அப்போ நீங்கள் என்ன விவசாயம் பண்ணிட்டுருக்கீங்களோ, விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்களில் ஒரு சிம்பிள் உழவு மட்டும் ஓட்டிட்டு இந்த நன்கு தேர்வு செய்யப்பட்ட மரங்கள் உருவாக்கப்பட்ட நாற்றங்கால தான் எடுத்து செல்ல முடியும். கடந்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளாக நம்ம அந்த நிலத்தை பயன்படுத்தலை, ஆனால் அங்கெல்லாம் இந்த வேங்கை மரத்தை தடிமரத்திற்காக வளர்க்க போகிறேன், இந்த வேங்கை மரத்தை கம்முக்காக வளர்க்க போகிறேன் அப்படின்னா அந்த நிலப்பரப்பை ஒரு நல்ல சட்டிக்கலப்பை உண்டு, ஒரு உழவு சட்டிக்கலப்பை முடித்த பிறகு ஒரு 5-6 டன் தொழு உரத்தை போட்டுட்டு அதற்கப்புறம் ஒரு குக்கி கலப்பு, ஒரு மலை விழுந்த பிறகு இதை பண்ணோம்னா நிலம் ரெடி ஆயிரும். ஸ்லோப்பியான நிலங்களையும் வளரக்கூடியது. ஒரு 7% 8% மண் ஸ்லோப்பா இருந்தாலும் இந்த மரம் நின்று வளரக்கூடியது, மண்ணெரிப்பை தடுக்கக்கூடிய மரம். அதனால வந்து இந்த மரம் வந்து நல்ல பல்பயன் உள்ளது. அந்த மாதிரி நிலத்தை தேர்ந்தெடுத்துடலாம். நிலத்தை தேர்ந்தெடுத்த பிறகு நாற்றங்கால், இதுல விதையை எடுத்து நீங்களே நாற்றங்கால் உற்பத்தி பண்ணலாம். நல்ல விதையெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கும். இந்த விதையை வந்து 24-36 மணி நேரம் மேக்ஸிமம் 48 மணி நேரம் முதல் நாள் ஃபுல்லா தண்ணியில் ஊற வச்சு, அடுத்த நாள் காய வச்சு, 3வது நாள் வந்து இதை வந்து எடுத்து கொண்டு போய் நல்ல மேட்டுப்பாத்தியில் இந்த நாற்றை போட்டிங்கன்னா ஒரு 30-45 நாட்களுக்குள்ள முளைப்பு திறன் வந்து ஒரு 3 மாதங்களுக்குள்ள எல்லாமே முளைப்பு வந்துடும். முளைப்பு வந்த நாற்றுகளை பிடுங்காம அதை அப்படியே வந்து வளர விட்டுட்டு ஏறக்குறைய ஒரு 2-3 அடி வளர்ந்துருக்க பிறகு அந்த செடியை பிடுங்கினீங்கன்னா, ஏன்னா மேட்டுப்பாத்தி நான் இருக்க சொல்லியிருக்கேன், குறைந்தபட்சம் மேலே வந்து 1 அடியாக இருக்கணும், அடியில் 1 அடியாக இருக்கலாம். ஸோ 2 அடி உள்ள மேட்டுப்பாத்தியை நீங்கள் அந்த 3-4 மாதங்கள் நாற்றங்கள் ஒரு 2 அடி 3 அடி உயரம் வந்ததுக்கப்புறம் அந்த நல்லா தண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு நாற்றங்களையும் தனியாக பிரித்து எடுக்கணும். எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கு சைஸை பார்க்கணும். நீங்கள் நம்ம தேக்கில் பார்த்துருப்போம் அதே மாதிரி தான், இதுலையும் இந்த கிழங்கு சைஸ் பார்த்தீங்கன்னா கட்டை விரல் சைஸுக்கு இருக்கும். அப்போ என்னாகும், தண்டு பகுதியில் ஒரு 2.5-5 சென்டிமீட்டர், வேர் பகுதியில் ஒரு 22-25 சென்டிமீட்டர் இந்த நீளத்தில் தண்டுகளாக எடுத்து அந்த தண்டுகளை டைரெக்டாக எடுத்துக்கொண்டு போயிடலாம். எங்கே நிலத்திலையும் நடலாம். அப்படி நிலத்தில் நடுறப்ப ஒரு கடப்பாறையை கொண்டு ஒரு சின்ன குழி போட்டுட்டு அதில் அப்படியே நட்டுட்டோம்னா இந்த நடக்கூடிய காசு வந்து கம்மியாக இருக்கும். இல்லை நான் வந்து இதை கொஞ்ச நாள் வளர்த்து நல்ல செடி வந்த பிறகு திருப்பி நடுறேன்னா இந்த கிழங்கையே பாலித்தீன் பையில் போட்டோ இல்லை மற்ற பைகளில் போட்டு இந்த செடி வந்து நல்ல 2-3 மாதங்கள் வளர்ந்து அதிகபட்சம் 6 மாதங்கள் வளர்கிறப்ப ஒரு 2-3 அடி நாற்றுகள் வந்துடும். நல்ல வேகமாக வளரக்கூடிய நாற்று இதை எடுத்து அப்படியே கொண்டு போய் ஒரு 2 அடி குழியில் இதை நட்டுட்டோம்னா அந்த மரம் வந்து மிக வேகமாக வளரக்கூடிய மரம். சவுக்கு தைல மாதிரி வேகமாக வளரலாட்டினாலும் மாடரேட்லி ஃபாஸ்ட் க்ரோயிங் அந்த மாதிரி வளர்க்கும். இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துனீங்கன்னா உண்மையிலே இந்த மரம் வேகமாக வளரக்கூடிய மரம்.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் ஒவ்வொரு வாரமும்

0: புதன்கிழமை இரவு 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8222649459
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316585288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: என்ன இடைவெளி சார் நடலாம்? எங்கெங்கெல்லாம் வேளாண்மை பயிர்கள் ஊடுபயிராக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அங்கெல்லாம் குறைந்தபட்சம் 12 அடி, அதிகபட்சம் 24 அடி, இந்த கேப் விட்டுக்கணும். அதாவது 80 மரத்திலிருந்து 250 மரம் முடிக்க நடலாம் ஏக்கருக்கு. அப்ப என்ன ஆகும், நல்ல இடைவெளி கிடைக்கும், ஊடுபயிர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த மரம் வந்து வேகமாக வளரக்கூடியது. இந்த மரத்துக்கும் தனியாக ட்ரிப் இரிகேஷன் போட்டு விட்டோம்னா இந்த மரம் வந்து ஒரு குறுகிய காலங்கள் 15-18 மாதங்களுக்குள்ளேயே ஒரு 24 இன்ச்சுக்கு மேலே சுற்றுலா வந்துடும். 24 இன்ச்சுக்கு மேலே சுற்றுலா வந்துச்சுன்னா இது ஆல்மோஸ்ட் எல்லா பயன்பாட்டுக்கும் தரக்கூடியது. இன்றைக்கு எல்லாரும் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா மர தேவை அதிகமாக இருக்கும். அதனால தான் வெளிநாடுகள்லேருந்து 88-90% தடிமரங்கள் உள்ளே கொண்டு வரப்படுது. 84% இருந்தது, இப்போ இருக்கிற 90% முடிக்க போயிட்டுருக்கு. தடிமரங்கள் நாளுக்கு நாள் தேவை. இன்றைக்கு இருக்க இன்டீரியர் டெக்கரேஷன், வுட் பில்டிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, வீடு கட்டுறதில் வந்து பார்த்திங்கன்னா மரத்தின் பயன்பாடு, வேலைப்பாடு, சிலைகள் அலங்காரம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மரம் சார்ந்த பொருட்களாக இருக்கும். அதனால தான் வந்து பல்வேறு விதமான மரங்களில் இந்த வேங்கை மரத்திற்கு மிக அதிகமாக இருக்கும். இந்த இடைவெளியில் போட்டு ஊடுபயிர் பண்ணு, ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பக்க கிளைகளை மட்டும் நல்லா கழித்து விட்டுட்டு நீர் மேம்பாடு, உரம் மேம்பாடு, உரம் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வச்சா கூட போதும். 6 மாதம் கழித்து ஒரு 2 கிலோலேருந்து 5 கிலோ தொழு உரம், ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா ஒரு 100-150 கிராம், அதிகபட்சம் 250 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 2-3 ஆண்டுகளுக்கு யூரியா மற்றும் டிஏபி, அடுத்த 3-4 ஆண்டுகளுக்கு அப்புறம், அதாவது எப்போ மரம் வந்து ஒரு 20 அடி உயரத்திற்கும் குறைந்தபட்சம் ஒரு 12 அடி சுற்றளவுக்கு வந்துருச்சோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் உரத்தை போட்டிங்கன்னா நல்லது. நான் செயற்கை உரமே போடல சார், இயற்கை உரம் தான் பண்ணுறீங்கன்னா ஆண்டுக்கு 2 முறை பண்ணிக்கலாம். இந்த இயற்கை முறை பயோஃபர்டிலைசராக இருக்கலாம், ஆர்கானிக் உரங்களாக இருக்கலாம், வெர்மி கம்போஸ்டை மிக்ஸ் பண்ணி வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணுறப்ப ஒரு மரத்திற்கு குறைந்தபட்சம் 1 கிலோவும் அதிகபட்சம் 2.5 கிலோவும் போட்டு இந்த மரத்தை வளர்க்கலாம். அப்படி வளர்ந்த பட்சத்தில் உங்கள் மரம் நல்லா வேகமாக வளர்ந்து பக்கங்களை எல்லாம் கவர் பண்ணிவிட்டு மரத்தை நேராக வளரும் பட்சத்தில் குறைந்தபட்சம் இது வந்து 20-30 மீட்டர் உயரம் வளரக்கூடியது. வேளாண் காடுகளில் 30 மீட்டர்லாம் சர்வசாதாரணமாக இந்த மரம் வளர்ந்து பயனளிக்கக்கூடியது. அப்போ என்னாகும், மேலே 30 மீட்டர் உயரம் இருக்கிறப்ப நீங்கள் சுற்றளவு பார்த்தீங்கன்னா வச்சுங்க 30-36 இன்ச்சுக்கு மேலே வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு மேலே 24 இன்ச்சுக்கு மேலே ஈஸியாக வந்துடும். அப்போ என்னாகும், பல்வேறு விதமான பயன்பாட்டிற்கு இந்த மரம் நல்லது. இதில் வந்து இந்த மரத்தை அறுவடை செய்யும் பட்சத்தில் மரத்தில் எல்லா பாகங்களுமே நல்ல பயன்பாட்டிற்கு வளரக்கூடிய மரம். இதில் என்னென்னா இந்த மரம் எதற்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய மரத்தோட குவாலிட்டி என்னென்னா வுட்டு கலரே பார்த்தீங்கன்னா எல்லோவிஷாக இருக்கும், நல்ல எல்லோவிஷ் வுட்டு, கோல்டன் எல்லோ என்று அழைப்பார்கள், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் தேக்கில் பார்த்துருப்பீங்க இந்த மைல்டு ஆயிலி எல்லோ இருக்கும், எக்ஸாக்டாக அதே குவாலிட்டியில் வந்து இந்த வேங்கை மரம் வளரக்கூடியது. இதில் 2வது அட்வான்டேஜ் என்னென்னா இந்த கிரெயின் குவாலிட்டி நல்லாயிருக்கும். 24 இன்ச்சு 30 இன்ச்சு 36 இன்ச்சு மரம் பெருக இந்த மரத்தை அறுத்து இந்த பலகையை எடுத்து பார்த்தீங்கன்னா பலகையில் நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், லைட்டாக தண்ணி போட்டு அப்படியே தடவி பார்த்தீங்கன்னா அந்த கிரெயின் குவாலிட்டி அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இந்த கோல்டன் எல்லோ கலரில் இருக்கும் இந்த மரம். இன்னும் கொஞ்சம் வயசு கூட கூட என்னாகும், இந்த கோல்டன் எல்லோவோ அப்படியே ஸ்லோவாக வந்து வெளிப்பக்கம் கோல்டன் எல்லோவாக இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன், இந்த ஹார்ட் வுட்

பெருசாக பெருசாக வந்து ரெட்டிஸ் ப்ரௌனில் மாறும். அப்போ என்ன ஆகும், ரெண்டு விதமான கலரும் நம்ம எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறுகிய காலத்தில் ஒரு வித கலரும், கொஞ்சம் நெடுங்காலம் வரப்போ இன்னும் கலராக இருக்கும். மரம் பெருக பெருக 36 இன்ச்சு 42 இன்ச்சு 48 இன்ச்சு ஏற்கனவே 30 ஆண்டுகள் வரும் அதுக்கெல்லாம் வரப்போ. அப்புறம் வர என்ன ஆகும், இந்த மரத்துடைய பயன்பாடு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இருக்கும். நமக்கு வீட்டுக்கு தேவையான மரப்பயன்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மரப்பயன்பாட்டுக்கு இந்த மரத்தை விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த மரம் பல்வேறு விதமான பயன்பாடு, என்ன பயன்பாடு, ஹை குவாலிட்டி ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சரில் குவாலிட்டி ஃபர்னிச்சர், நீங்கள் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டோட ஃபர்னிச்சர், தேக்கு மரம், ரோஸ்வுட் மரத்தை பற்றி தான் நம்ம பேசியிருப்போம். அதே மாதிரி தான் வேங்கையும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு உள்ள மரம். வீடுகளில் நல்ல வந்து இந்த ஹாலில் போடுற ஃபர்னிச்சர் இருக்குல்ல, எந்த அப்போல்ஸ்ரீயும் பண்ணாமல் வேங்கை மரத்தில் மட்டும் பண்ணாலே அது நல்ல கலர்ஃபுல்லாக உங்களுக்கு. ரெண்டாவது கேபினெட் ஒர்க், இந்த கேபினெட் ஒர்க்கு ஆஃபீஸுக்கு மட்டும் கிடையாது, வீட்டில் பண்ணுற கேபினெட் ஸ்டோரேஜ் கேபினெட் இருக்குல்ல, அதனுடைய இந்த குவாலிட்டிக்காக இந்த மரத்தோட கலருக்கும் இந்த கிரெயினுக்காகவே பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இன்றைக்கி எல்லாமே என்ன வார்ட்ரோப் என்று இந்த பெட்ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ஹாலெல்லாம் வார்ட்ரோப் வச்சுருப்பாங்க, எக்ஸாக்டாக அதுதான். அந்த கேபினெட் ஒர்க்கிங்கெல்லாம் இந்த மரம் சூப்பராக இருக்கும். கட்டிலேயே கேபினெட் பேஸ்டு கட்டில்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதில் வந்து நம்ம ரீசெண்டாக ஒரு இண்டஸ்ட்ரியில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா தென்தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த வேங்கை மரத்தோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். இதில் வந்து நம்ம ரேடியோனால உங்கள்கிட்ட சொல்லத்தான் முடியுது, படமாக காட்ட முடியல. ரெண்டாவது ஃப்ளோரிங் ஒர்க், இன்றைக்கு வந்து இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா உட்டன் ஃப்ளோரிங்க்கு பயங்கர தேவையாக இருக்கும். இந்த உட்டன் ஃப்ளோரிங்கில் என்ன பிரச்சனைனா, இப்போ யூஸ் பண்ணுற மரங்கள்லாம் நிறைய ஸ்பிளிட்டை வெடிப்பு வருது, ஆனால் அந்த தடிமரம் இந்த மரத்தில் தான் அந்த மாதிரி வெடிப்பு வராது. நல்ல கிரெயின் குவாலிட்டி, நல்ல பாலிஷிங் குவாலிட்டி. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் குட்டுக்கு ஃப்ளோரிங் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா இந்த அக்கஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இது வந்து நல்லா வருது. ஒரு காலத்தில் ரயில்வே ஸ்லீப்பருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை தான் பயன்படுத்தினாங்க. இப்போ என்னங்கன்னா ரயில்வே பெட்டிகள், அதாவது இந்த லாரி பாடி பில்டிங், பஸ் பாடி பில்டிங்கில், பஸ் பாடி பில்டிங்லாம் இப்போ ப்ளைவுட் ஆயிடுச்சு. லாரி பாடி பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷாலிட்டி கிரேட் வுட்டு வந்து இந்த கிரேட் வுட்டு தான் போகுது. எங்கெல்லாம் இந்த டென்சிட்டி அதிகமாக தேவை, இன்னும் கொஞ்சம் போய் என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் மெச்சூர் ஆகி மர சிலிண்டர்களாக இருக்கிறப்ப இந்த வினீர் கிரேட், அதாவது குவாலிட்டி 1 வினீர், கோர் வினீர் என்று வைப்பார்கள், அதற்கும் இந்த மரம் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ என்னாகும், ப்ளைவுட்டுக்கு தேவைப்படும். இந்த மரம் எங்கே 18 இன்ச்சுக்கு மேலே இருக்கிற மரம் ப்ளைவுட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு கீழே உள்ள மரங்கள் என்னென்னா, இந்த மரம் நல்ல டென்சிட்டி உள்ள மரம், அடர்த்தி நல்லாயிருக்கும். ஒரு குறைய 650-750 kg பெர் கியூபிக் மீட்டர் அடர்த்தி இருக்கும். அப்போ என்னாகும், ஒரு மரத்தை அறுவடை செய்யும் பட்சத்தில் 60% மேஜர் இண்டஸ்ட்ரிக்கு போயிடும், மிச்சம் 40% கழிவுகளாக இருக்கும். இந்த இன்ஜினியர் வுட் டெக்னாலஜி என்று வைப்பார்கள், அந்த இன்ஜினியர் வுட் டெக்னாலஜியில் இந்த மரத்துடைய இருக்க பாகங்கள் இருக்குல்ல, இந்த கிளைகள், இந்த கிளைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹார்ட்வுட்டாக இருக்கும். இதை போனால் பவுடராக பண்ணி பார்ட்டிகல் போர்டு கொண்டு போகலாம், இந்த பல்பாக பண்ணி MDF கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் கொஞ்சம் சிப்பாக பண்ணி நல்ல கலர்விக்கு வேல்யூ, ஒரு 4350 மேலே அதனுடைய கலர்விக்கு வேல்யூ இருக்குது. அப்போ எரிசக்திக்கு தேவை, இன்றைக்கெல்லாம் கோஃபயரிங்க்கு தேவையான மரங்களுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது. அப்போ என்னாகும், இந்த கோஃபயரிங் ப்ராசஸுக்கு இந்த மரம் இலைக்கும் பயன்பாடு, இலை வந்து தீவனத்துக்கும் போகிறது, மருத்துவ குணத்திற்கும் போகிறது. பட்டை பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அப்ளிகேஷனுக்கு போகுது, தொழிற்சாலை அப்ளிகேஷனுக்கு போகுது. இதுலேருந்து கிடைக்கக்கூடிய கம் இருக்குல்ல, கினோ கம், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன், அது நிறைய ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. அழகு சாதன பொருட்களுக்கு இதெல்லாம் சேர்த்து கொண்டு போகிறாங்க, மருத்துவ குணங்களுக்கு இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒட்டுப்பலகை மரம், பார்ட்டிகல் போர்டு, MDF, இந்த மாதிரி பல்வேறு விதமான பயன்பாட்டிற்கும் உகந்த மரம். அதனால தான் வந்து இந்த மரம் மறக்கப்பட்ட மரம், நல்ல வேளாண் காடுகளுக்கு உகந்த மரம். இதே வேளாண் காடுகள் மூலமாக உண்மையிலே இந்த மரத்தை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் இந்த மரத்தின் மூலமாக நமக்கு என்ன தடிமரங்களின் தேவையோ அதை நாமளே உற்பத்தி செய்து அதன் மூலமாக நமக்கு தேவையான மரங்களை நாமளே உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மரம் வந்து வேளாண் காடுகளுக்கு உகந்த மரம், அனைத்து விதமான மண்வகைகளுக்கும் ஏற்ற மரம். ஊடுபயிர், எல்லா விதமான ஊடுபயிரும் பண்ணலாம், ஒன்லி இந்த ஸ்பேசிங் தான் நான் சொல்றேன். 12 அடிக்கு 12 அடி ஸ்பேசி விட்டீங்கன்னா 290 மரம், அதே 24 அடிக்கு 24 அடி வச்சு வச்சிங்கன்னா 50-60 மரம் தான் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடைவெளிக்குள்ள நீங்க என்ன ஊடுபயிர் பண்றீங்களோ, அது சீரியல்ஸ் ஆகட்டும், பழுத்த வேளாண் பயிர்கள் ஆகட்டும், தோட்டக்கலை பயிர்கள் ஆகட்டும், நெடும்பயிர்கள் ஆகட்டும், அனைத்தையுமே கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இந்த மரம் பல்பயன் மரம், நல்ல உகந்த மரம், வேளாண் காடுகளுக்கு ஏற்ற மரம், அதாவது மாடரேட்லி ஃபாஸ்ட் க்ரோயிங் ட்ரீ, இந்த மாதிரி பல்வேறு விதமான பயன்பாடு இருக்கிறதுனால்தான் மறக்கப்பட்ட இந்த வேங்கை மரத்தை வேளாண்கள் மூலமாக ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டரேஷன் ரீஹாபிலிட்டேஷன் அழைப்பார்கள், மீண்டும் புதுப்பித்து நமக்கு தேவையான மரத் தேவையை நாமளே உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலமாக அமையும் என்று கூறிக்கொண்டு, இந்த வேங்கை மரம் ஒரு நல்ல தடிமரம், பயன்பாட்டில் இருந்த மரம், தற்போது இந்த மரத்தின் இனங்கள் இல்லாதனால மரத்தின் தேவையை பூர்த்தி செய்ய முடியாத சூழல் உள்ளது. இந்த பூர்த்தி செய்யக்கூடிய தேவையை உருவாக்குவதில் உண்மையிலேயே அனைத்து விவசாய பெருங்குடி மக்களும், இதை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து பயனாளிகளுமே வேங்கை மரத்தையும் தங்களுடைய வேளாண் நிலப்பரப்பில் ஒரு ஊடுபயிராக எடுத்து செல்லும் பட்சத்தில் நிலத்தின் பயன்பாடு மேம்படும்,
வருமானமும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம்

0: மீறி இந்த சுற்றுச்சூழலும் மேம்படுத்தப்படும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை ஒரு நல்ல தொழில்நுட்பத்துடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில வேங்கை மர சாகுபடி குறித்த பல தொழில்நுட்பங்களை பார்த்திபன் சார் சொல்ல கேட்டோம். அடுத்த வாரம் உங்களுக்காக இன்னும் நிறைய தடிமரங்களை பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் இருக்கு. தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் வித் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM மனோரஞ்சனம் நிகழ்ச்சியில் இணைய போகிறோம். ஒவ்வொரு நாளும் மனோரஞ்சனம் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை எல்லாம் கேட்டு கசிச்சுட்டே இருக்கீங்க. இன்றைக்கும் உங்களுக்காக இந்த ஒரு மணி நேரம் அருமையான பாடல்கள் எல்லாம் காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் இதோ உங்களுக்காக.

கர்நாடகாவில் இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். குறுவை நிவாரண சிறப்பு தொகுப்பை தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.

நகர் முதல் திகழ் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்ட கஷ்டிங்க. எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியது. இசை சந்திரபோஸ், பாடலாசிரியர் வாலி. நேர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நேரம் 8:07 அகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில இணைந்து அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு கழிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இது உங்களுக்காக.

நேரம் 8:13 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நாளைக்கு நம்ம எஃப்எம்ல என்னென்ன ஷோஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதான ஒரு சின்ன நினைவூட்டல் உங்களுக்காக. நாளைக்கு மதியானம் 2:30 ஊர்ப்புறத்திட நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள் கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ் நாச்சம்மாள் வெங்கடாச்சலம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மறக்காமல் இந்த நிகழ்ச்சியை கேளுங்க நேர்கள்.

நாளை இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேரம் 8:14, 51 நொடி. இன்னும் சில நொடிகளில் நாடாளுமன்றத்தில் இன்று

உற்பத்தி அன்று நிபுணம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான பாடல்களை கேட்க போகிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக அஞ்சலி திரைப்படத்திலிருந்து கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா வாய்ஸில் இளையராஜா மியூசிக்கில் பாடல் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணோம். நேரம் 8:36 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் இருந்திருக்கோம். அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு கழிச்சுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக அரண்மனை கிளி படத்திலிருந்து வருது. அருண்மொழி மின்மினி மலேசியா வாசுதேவன் வாய்ஸ்ல இளையராஜா மியூசிக்ல ஸ்டே டியூன்டா இருங்க. இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

42 நிமிடம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு கழிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக மனு எஸ் ஜானகி வாய்ஸில் இளையராஜா மியூசிக்கில் பாடல் வருது. ஸ்டே டியூன் இருங்க.

மணி. நேரம் 8:47 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான பாடல்களை எல்லாம் கேட்டு கழிச்சுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக கல்லூரி வாசல் படத்திலிருந்து வருது, ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் வாய்ஸில், தேவா மியூசிக்ல.

93 நிமிடம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் நேயர்களுமான பாடல் உங்களுக்காக. உயிரே படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான், அனுராதா ஸ்ரீராம், ஃபெபி, அனுபமா வாய்ஸில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் வருது நிகழ்ச்சியில். இதுவரைக்கும் உங்களோடு பயணித்த நான் ஆர்ஷி தமிழ். நன்றி நேயர்களே.

0: into history books by becoming the first Indian woman to be a part of the Tour de France FAMA in Switzerland. The 19-year-old led a pack of 8 talented cyclists from Afghanistan, Algeria, Chile, Ethiopia, with 2 riders, Namibia and Uganda, during the ceremonial start at stage 2 of the grueling race yesterday. The event started on 1st of this month in Lausanne and will end on the 9th August in Nice. In a bilingual live phone-in program, Public Speak, tonight at 9:30 p.m., we will bring a discussion on cyber fraud and cyber security, safeguarding the digital citizen. During the program, listeners can ask questions on telephone numbers 011-2371-7117, 011-2371-7106. Alternatively, you can also send your queries via WhatsApp to the number 928-909-4044. And now, before we end the bulletin, the headlines once again. Lok Sabha passes bill to increase the strength of Supreme Court judges from 33 to 37. Rajya Sabha clears legislation to simplify dispute resolution and address payment delays faced by MSMEs. In Assembly by-polls, Jan Suraj leader Prashant Kishore wins Bankipur seat in Bihar. BJP retains Manjalpur in Vadodara, Gujarat. Congress keeps Dathia in Madhya Pradesh. Karnataka Chief Minister D.K. Shivkumar expands cabinet, inducting 19 new ministers. Red alert issued for very heavy rainfall in Assam, Meghalaya, sub-Himalayan West Bengal and Sikkim till tomorrow. In POJK, situation worsens overnight as security forces open fire on protesters refusing to disperse. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்று மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை உலகம் முழுவதும் தாய்ப்பால் விழிப்புணர்வு குறித்த செய்திகள் எங்கும் ஒலிபரப்பப்படுகின்றன, பதிவு செய்யப்படுகின்றன, ஒரு விழிப்புணர்வு வழங்கப்படுகிறது. இது குறித்து நம்முடையே பேசுவதற்காக டாக்டர் ஐஸ்வர்யா பார்த்தசாரதி வந்திருக்கிறாங்க. அவங்க 10 மகப்பேறு மருத்துவத்தில் சிறப்பு மிக்க வல்லுநராக திகழ்ந்து வருகிறாங்க. ஸோ அவங்கள நம்மளோட நிகழ்ச்சியில் வரவேற்போம். வணக்கம் மேம்.
4: வணக்கம்ங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தது.
3: தாய்ப்பால் வாரம் அப்படின்றது வந்து நம்ம ஆண்டாண்டுகாலமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். அந்த காலத்தில் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலப்போக்கில் ஒரு நவீன காலமாக இருக்கிறதுனால வேகமாக போகிற வாழ்க்கையில் நம்முடைய இயற்கை சார்ந்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்மளால் செய்ய முடிவதில்லை. ஸோ இன்றைக்கு இருக்கிற சவால்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரியும் தான் இருக்கிறது. ஏன்னா காலம் நேரம் அப்படின்றது வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கு உலகம் போய்கிட்டிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது உலகத்தில் தாய்ப்பால் வாரம் ஒன்று கொண்டாட வேண்டிய ஒரு கட்டாயத்தினால தான் வந்து இந்த விழிப்புணர்வு அதிகமாக நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு வேணால் சொல்லிக்கலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில். இப்போ முதல்ல நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு தாய்ப்பால் அவசியம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியமானது? ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் கற்பந்தரிச்சு ஆரம்பித்த உடனே மக்கள் எல்லாருமே வந்து ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஸ்கேன் எடுக்கிறதுல தப்பு கிடையாது, பட் ஆனால் அந்த ஸ்கேனில் என்ன ரிசல்ட் வருதோ அதை வந்து கூகுளில் போட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் தான் இன்றைக்கி இருக்குது. அதனால் வந்து நேரடியாக மருத்துவர் இடத்துல வந்து உங்களுக்கு ஆலோசனை கேட்குறதுக்கு பதிலாக இப்போ வந்து இன்டர்நெட் மூலமாக நிறைய விஷயங்களை மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன நம்ம ஒழுங்காக செய்யணும்? ஒரு குழந்தை பிறந்ததும் என்ன மாதிரியான விஷயங்களை ஒரு தாய் செய்ய வேண்டிய நிலைமைக்கு இருக்கிறாங்க?
4: ஒரு நல்ல கேள்வி மேடம். நான் முதல்ல இந்த வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் வீக், உலக தாய்ப்பால் ஊட்டும் இந்த வாரம் எதனால கொண்டாடப்படுதுன்றத நான் ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 7 வரைக்கும் 120 கண்ட்ரீஸில் வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1990 இன்னசென்டி டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய ஆர்கனைசேஷனுக்கு இதை வந்து தாய்ப்பால் ஊட்டுறத ப்ரமோஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. இது எந்த ஒரு ரீசன்னாலனா, நம்ம நல்ல வசதியானவங்களில் ஓகே, ரொம்ப கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு சத்துணவு இல்லாட்டியும் வந்து

0: ஊட்டம் அப்படிங்கிறது ரொம்ப வெளியிலேருந்து எடுக்க முடியாது. அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப ஒல்லியாகவோ இல்லை அந்த குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப அடிக்கடி வந்து உடம்பு சரியாமல் போகிறத பார்த்துட்டு இந்த தாய்ப்பால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா இந்தியா இப்படிங்கிற மாதிரி சில அந்த காலத்தில் கண்ட்ரீஸில் வந்து இதெல்லாம் வந்து விடக்கூடாது இந்த கல்ச்சுரல் ஹேபிட்ஸை அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்த ஒரு நல்ல ஒரு பழக்கம். அது இன்னும் வந்து பிரபலமாக போயிட்டே இருக்குது. நம்ம வளர்ந்துட்டோம், ஆனால் வந்து நம்ம இன்னும் மனுஷங்க தான். நம்ம வந்து பயாலஜிக்கு எதிர்க்க வந்து எதுவும் ரொம்ப பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறது எதுக்குன்னா, பிறந்து 1 hourலேயே வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயமும், அண்ட் முதல் 6 மாதம் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். அதை தவிர வந்து இந்த பவுடர் பால் கொடுக்கறதோ இல்லாட்டியும் முக்கால்வாசி பேர் கிராமங்கள் சைட்லலாம் அந்த காலத்தில் எப்போ ரொம்ப விழிப்புணர்வு அதிகமாக இல்லையோ தாய்ப்பால் தவிர்த்து மாட்டுப்பாலும் கொடுத்துருவாங்க, ஏன்னா குழந்தை குண்டாவே இல்லை அப்படின்றதுனால. அதை வந்து தவிர்க்கிறதுக்காகவும், அதனால் ஏற்பட்ட ப்ராப்ளம்களை ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்களை தவிர்க்கிறதுக்காகவும், அண்ட் இந்த குழந்தைக்கு கொடுக்குற தாய்ப்பால் 6 மாதத்தோடு நிப்பாட்டாமல் 2 வயது வரைக்கும் மேக்ஸிமம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு மூவ் தான் இந்த வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் டே. என்ன நம்ம காலம் இருந்தாலும் நம்மளோட இயற்கை அண்ட் பயாலஜி மாறாதுங்க. ஸோ நம்ம இன்னும் மனுஷங்க தான். நம்ம வந்து அந்த தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன கூகுள் சாட் ஜிபிடி வந்தாலும் சில விஷயங்கள்லாம் மாறப்போகாது. பெண்களுக்கு தான் ப்ரெக்னென்சி ஆவாங்க, பெண்கள் தான் குழந்தைய பேர் வந்து இருக்கும், பெண்கள் தான் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த பேசிக் விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு சில விஷயங்களுக்கு நம்ம அதுக்கு எப்படி அடாப்ட் பண்ணிக்கலான்றது மாத்திரம்
1: நீங்கள் அழகாக சொன்னீங்க. அதாவது சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து 2 வயசு வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்றது வந்து பொதுவாக ஏற்கப்பட்ட ஒரு கருத்து. எல்லார் வீட்லேயும் அது நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் வந்து உங்களுக்கு 2 வருஷம் உங்களுக்கு லீவ் கிடைக்குது. பெரும்பாலான பெண்கள் வந்து வேலைக்கு போகிற பெண்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தகவல் தொழில்நுட்பம் ஐடியில் நிறைய பிள்ளைங்க வேலை பார்க்குறாங்க. அது இல்லாமல் பொதுவாகவே வந்து அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப மாறி இருக்கு. இப்போ காலையில் வந்து முந்தி காலத்தில் வந்து 10 மணிலேருந்து 5 மணி இல்லை 9லேருந்து 4 மணி அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. ஆனால் இப்போது உங்களுக்கு வந்து அடாப்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்குது, ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு குறைந்தது ஒரு 11 மணி நேரம் அவங்க வந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன மாதிரியாக வந்து அவங்க குழந்தைகளை கவனிக்க முடியும்?
0: அந்த காலத்தில் வந்து தாய்மார்கள் வேலை வந்து வீட்டை சார்ந்து தான் நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ காலத்தின் கட்டாயமாக இது போய் தான் ஆகணும். நான் நீங்கள் எல்லாருமே வேலைக்கு வந்தால் தான் வந்து நம்மளோட ஃபேமிலி லெவல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஸோ அந்த ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி ஸ்ட்ரக்சருன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வர்றதுனால தான் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஆரம்பிக்குது. இப்போது மகளும் வேலைக்கு போகிறாங்க, அவங்களோட தாய்மார்களும் வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்களோட நிறைய பேர் வீட்டில் அவங்க பாட்டி இன்னும் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. சில பேர் வீட்லலாம் வந்து ஊரில் கிராமங்களில் தாய்மார்கள் அவங்களோட தாய் அண்ட் அவங்களோட ஃபேமிலி இருக்குது. இங்கே வந்து வேலைக்காக வரும்போது ரொம்ப அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் கட் ஆகும்போது தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஒரு ஹெல்ப் கட்டாயமாக எடுத்துக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம். தாய்ப்பால் டைரெக்டாக தான் கொடுக்கணும்னு கிடையாது. நம்ம வந்து பம்ப் பண்ணி அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரோசன் மில்காகவும் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நியூ விஷயத்துக்கு இவங்க அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். அதை நம்ம பண்ண முடியாது, பண்ணால் அது விஷமாயிடும் அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப அக்செப்டட் மெத்தட்ஸ். இதை 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஃப்ரீசரில் போட்டால் 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ எப்பெல்லாம் கிடைக்குதோ பம்ப் பண்ணி அந்த மாதிரி நம்ம போட்டோம்னா, நீங்கள் இல்லைன்னாலும் அந்த ஊட்டச்சத்தை வேறு யாராவது தாயோ இல்லாட்டியும் அவங்க அப்பாவோ இல்லாட்டியும் வந்து அவங்க தாத்தாவோ யார் வேணால் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்ஸ் அடாப்ட் பண்ணுறது.
1: இப்போ இந்த 3-3-3 ரூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3 மணி நேரம் வெளியே வச்சா பால் கெட்டு போயிடும். அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசப்படுது. அதாவது ஒரு தாய்ப்பாலை வந்து ஃப்ரீஸ் பண்ணால் கூட அதை கரெக்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமா தான் ஃபீடிங்க்கு வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் குழந்தை அழுகும்போது உடனே வந்து அதை எடுத்து கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதை எப்படி நம்ம டீல் பண்ணுறது?
0: இது நான் சொல்லிடுறேங்க. ஸோ முதல்ல ஃப்ரோசன் மில்க்கு அண்ட் வந்து ஃப்ரெஷ் அந்த ரெஃப்ரிஜரேட்டட் அதாவது மில்க்குன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வந்து எப்போவுமே ஃப்ரெஷ் தான், இல்லை டவுட்டே கிடையாது. அடுத்தது வந்து ரெஃப்ரிஜரேட்டர், எடுத்து ஒரு 2 நாளில் நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிற மில்க், அதாவது ஒரு 2வது இல்லை 3வது தட்டில் வச்சிருக்கிற மில்க், அதுக்கப்புறம் தான் ஃப்ரோசன் மில்க். ஃப்ரோசன்கிறது நம்ம ஃப்ரீசர் உள்ள போட்டு யூஸ் பண்ணுற மில்க். இதில்

0: வந்து அதோட பெனிஃபிட்ஸ் கம்மினா, சில இந்த லிவிங் செல்ஸ்ன்னு சொல்லுவோம், தாய்ப்பாலுங்கிறது வெறும் பால் கிடையாது, அதில் செல்கள் லிவிங் செல்ஸ் எல்லாம் இருக்குது, ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியது, அதெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பட் வேற வழியே இல்லைன்ற போது எதுவுமே இல்லாததுக்கு பவுடர் பால் கொடுக்கறதுக்கு இது பெட்டர் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதை சஜஸ்ட் பண்ணுறோம். எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் மில்க்கு நீங்கள் எடுத்து 4 மணி நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரூல் ஆஃப் 3, ரூல் ஆஃப் 4 எப்படி வேணால் சொல்லலாம். அண்ட் ரெஃப்ரிஜரேட்டட் மில்க் வந்து 4 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஃப்ரீசரில் இருக்கிற மில்க் வந்து 4-6 மாதம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து 12 மந்த்ஸ்ன்னு கூட சொல்கிறாங்க, பட் ஜென்ரலாக நான் 6 மாதம் மட்டும்தான் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து 1 நாளைக்குள்ளே யூஸ் பண்ணிடணும். இதுதான்,
1: 1 நாள் பூரா அது கெட்டு போகாது இல்லையா. உள்ளே இருந்து நீங்கள் வெளியே எடுத்து வச்சா எப்படியும் ஒரு சின்ன இதில் தான் கொடுப்பாங்க. அப்போ வந்து அது எவ்வளோ அளவுக்கு குடிக்க முடியுமோ குழந்தை வந்த அளவுக்கு,
0: அந்த அளவுக்கு எடுத்துட்டு. நான் சொல்றது என்னன்னா, ஒன்ஸ் அதை எடுத்து வெளியில வச்சிட்டிங்கன்னா 4 மணி நேரம் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அதை பாலை சுட பண்ணி வச்சிட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம், ஃப்ரீசரில் வைக்காம. பட் அதை அந்த ஒரே நாள்லேயே நீங்கள் எடுத்து
1: முடிச்சிடணும்,
0: அதுக்கப்புறம் நீங்கள் தூர தூக்கி போட்டுடணும்.
1: ஸோ இப்போ இன்னொரு ஒரு விஷயம், மதர் ஃபீடிங் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி வேலைக்கு போகிற பெண்கள் எப்படி அதை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறது? இப்போ காலையிலேயே வந்து அவங்க பம்ப் பண்ணி வச்சிடணுமா, இல்லை வந்து இப்போ நீங்கள் வந்து 4 மணி நேரம் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அது வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு ஆஃபீஸ் போயிட்டு வரக்கூடிய நிலைமையில இப்போதைக்கு இல்லை. ஸோ ஆனால் நாம் என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா, நிறைய க்ரெஷஸில் 9 மாத குழந்தைகள், 7 மாத குழந்தைகள் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த 4 மணி நேரம் அப்படின்னா அவங்க கரெக்டாக அந்த 4 மணி நேரம் பார்க்கணும் இல்லையா,
0: கட்டாயமாக. ஒன்ஸ் அந்த பிரெஸ்ட் மில்க் வந்து ரெஃப்ரிஜரேட்டருக்கு போகாமல் 4 மணி நேரம் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். கிரிஷஸ் அந்த மாதிரி இடத்துல இப்போ ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்குது, லேபிள் பண்ணி இது இந்த இவங்களோட பால் தான், இந்த குழந்தையோடது தான் எடுத்து லேபிள் பண்ணி கொடுத்துடுறாங்க. ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலாம்னா, முந்தானி நாள் நைட்டே வந்து எடுத்து நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுடுங்க. அன்னைக்கு மார்னிங்கான சப்ளையை வந்து நீங்கள் பேபிக்கு டைரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் கிரிஷில் கொண்டு போய் விட்டுட்டு, அண்ட் முன்னாடி நாள் நைட்டோட அந்த மில்க் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதை தவிர இல்லாமல் ஒன்ஸ் வந்து அவங்க வெளியில் போகும்போது, அதாவது 6 மாதம் தாண்டின குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தவிர மற்ற ஃபீடிங்கும் நமக்கு யூஸ் பண்ணும்போது, ஸோ ஒரு ஃபீடு மார்னிங் ஃபீடு வந்து நார்மலான ஒரு கஞ்சியோ இல்லாட்டியும் ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ கொடுத்துட்டு அப்புறமா வந்து தாய்ப்பால் கொடுத்தா வர்றதுக்குள்ள பை த டைம் ஒரு 8 ஹவர்ஸ்க்குள்ள சரியாக இருக்கும்.
1: அதுக்கப்புறமா வந்து இப்போ தாயை பற்றி பார்க்கணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து தாய்ப்பால் வரமாட்டேங்குது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து முதல்ல தாய் வந்து தேவையான ஊட்டச்சத்துக்களை அவங்க எடுத்துக்கணும். ஸோ என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்களை அவங்க எடுத்துக்கணும், எப்படி வந்து அவங்க தங்களை கவனிச்சிக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனை வராது?
0: மெயின் திங் வந்து இதில் தேவை வாட்டர், ஹைட்ரேஷன் நல்லா இருக்கணும் தாய்மார்களுக்கு. ஏன்னா நம்ம கொடுக்குற பாலில் 98% வாட்டர் தான். ஸோ நல்லா தண்ணி குடிக்கணும். தண்ணிக்கு பதிலாக இளநீர், ஜூஸு எது உங்களுக்கு ஓகேவா இருக்கோ அதை வந்து எடுத்துக்கணும். ஒவ்வொரு வாட்டி ஃபீடிங் பண்ணுறதுக்கு முன்னாடியும் 1 நாளைக்கு 2.5-3 லிட்டர் தண்ணி நீங்கள் அவசியமாக குடிக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா புரதச்சத்து, அதில் உங்களுக்கு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சோர்சஸ், பெஸ்ட் நான் வெஜிடேரியன் சோர்சஸ் தான், எக்கு, ஃபிஷ்ஷு, சிக்கன் அந்த மாதிரி. சில ஃபிஷ்லேயே அந்த பால் சுரான்லாம் சொல்லுவாங்க, அதில் வந்து ஜென்ரலாகவே பால் சுரக்கக்கூடிய தன்மைகள் உள்ள பொருட்கள்லாம் இருக்குது. பட் ஜென்ரலி ஃபிஷ் இஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். வெஜிடேரியன்னா சுண்டல், பருப்பு வகைகள். அடுத்தது வந்து உங்களுக்கு ஃபைபர், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சீஸ்னல், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த நட்ஸு தான் எடுத்துக்கணும், இந்த சீட்ஸ் தான் எடுத்துக்கணும், இந்த ஹனி கலந்துருக்கணும், அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே கிடையாது. இதை தவிர இல்லாமல் சில ஸ்பெஷல் ஃபுட்டில் உங்களுக்கு பால் சுரக்கக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பூண்டு, வெந்தயம், ஓட்ஸு, பால் சுறா, இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு நார்மலை விட அதிகமாக வந்து பால் சுரக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம இயற்கையாகவே நம்ம ஊரில் வந்து தொன்று தொட்டு இதெல்லாம் வந்து பண்ணிட்டு வர்றாங்க. அது ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து எடுத்துக்கலாம். சில மெடிசன்ஸ், சதாவரின்னு ஒரு மெடிசன் நாங்கள் வந்து கொடுப்போம், அதை கலந்த வந்து டேப்லெட்ஸ் எல்லாம், அது வந்து ஆயுர்வேதிக் தான், பட் வந்து ஜென்ரலாகவே எல்லாருமே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. அந்த ரூட்டில் வந்து பால் சுரக்கிறதுக்கான தன்மைகள் அதிகமாக இருக்கு.
1: ஸோ இப்போ வந்து பொதுவாகவே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குழந்தைங்களை பார்க்குற பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அடுத்த வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, சொல்லுவாங்களா குழந்தை வந்து வெயிட்டாகவே இல்லை, ரொம்ப அப்படி மெல்லீஸாக இருக்குது, என்னத்தை கொடுக்குறீங்க அப்படியெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ தாய்ப்பாலுக்கும் குழந்தையுடைய எடைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா?
0: தாய்ப்பாலுக்கும்

0: குழந்தையோட எடைக்கும் கட்டாயமாக சம்மந்தம் இருக்குது. அந்தந்த டைமில் அது வெயிட் போட்டே வரணும். குறிப்பாக தாய்ப்பால் மட்டுமே எடுத்திருக்கிற குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன்றதுனால குழந்தையோட எடை சரியாக ஏறலைன்னா ஓவர் அண்ட் அபவ் தட் வந்து ஃபார்டிஃபிகேஷன் ஃபார்முலா வந்து போடுவாங்க. சப்போஸ் வந்து வசதிகள் இருந்தது அப்படின்னா மில்க் பேங்க், டோனர் மில்க் பேங்க்லேருந்து வேற இன்னொரு ஒருத்தங்க நன்கொடையாக கொடுத்த மில்கையும் வந்து கொடுக்கலாம். ஸோ இது தவறு கிடையாது. சில பெண்களுக்கு வந்து தாய்ப்பால் இயற்கையாகவே கம்மியாக இருக்கும், இல்லை சில கண்டிஷன் அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப சிக்காக இல்லை ஏதாவது மதர் இருந்தாங்கன்னா தாய்ப்பால் சுரக்கிறது கம்மியாக இருக்கும். ஏஜ் அதிகமான தாய்மார்கள் 35 வயசுக்கு மேலே குழந்தை பிறக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் தாய்ப்பால் வருது. இல்லை ட்வின்ஸில் வந்து தாய்ப்பால் வந்து ஒருத்தருக்கு போதுமானதாக இருக்கும், இன்னொருத்தருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம 45 ஹியூமன் ஃபார்முலா எடுத்துக்கிறது தவறு கிடையாது.
1: நேயர்களே, உலக தாய்ப்பால் வார தினத்தையொட்டி சிறப்பு நிகழ்ச்சியின் 2nd பாகம் புதன்கிழமை அன்று இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 10 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் திருச்சி என் நடராஜன் அவர்களின் பாட்டினை கேட்டு ரசிக்கலாம். டி வி ராமானுஜ சோர்ல் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையில் தொடக்கமாக கஜவதனா என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ஸ்ரீரஞ்சனி ராகம், ஆதிதாளம்.

அரங்கிசையில் அடுத்து கமலாம்பா எனத் தொடங்கும் கர்ப்பபுரிவாசர் சாகித்யம். கர்நாடக ராகம் ஆதிதாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் திருச்சியின் நடராஜன் அவர்களின் பாட்டினை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். டி வி ராமானுஜு சாருல் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையில் இனி ஆடினது எப்படியோ என தொடங்கும் முத்து தாண்டவர் பாடல், கல்யாணி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் திருச்சி என் நடராஜன் அவர்களின் பாட்டினை கேட்டு ரசித்தோம். டி வி ராமானுஜ சாருல் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நேயர்களை, இனி தொடர்வது நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5:53 வந்தே மாதரத்துடன் நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. 5:57 மங்கள இசை. 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். அதற்கு
2: முன்பு
1: டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 98, அதிகாரம் இனியவை கூறல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்து அஞ்சலாகும். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, இதில் சூலமங்கலம் சகோதரிகள் ஹெலன் சத்யா, மதுரை என் எம் முகமது, பி சுசீலா, டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் வாணி ஜெயராம் ஆகியோர் பாடியுள்ள பாடல்கள் இடம்பெற இருக்கிறது. 6:35 உள்ளவர்களுக்கான செய்திகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 7 மணிக்கு முன் செல்லடா சுற்றுச்சூழல் ஆர்வலர் தீபக் வெங்கடாச்சலம் அவர்கள் வழங்கும் உரை. 7:15 தமிழில் செய்திகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 மனம் விரும்புதே. 9 மணிக்கு அரங்கீசை பி பார்த்தசாரதி அவர்களின் வீணை. சேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம். 10 மணிக்கு பூவோமா ஊர்கோலம். 10:30 கவிதையும் கானமும். 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும். பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 சங்கீத சாரல். ஆர் அருணா அவர்களின் பாட்டு. எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வயலின். எஸ் வடிவேல் அவர்கள் மிருதங்கம். 12:50 மெல்லிசை பாடல்கள். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 எண்ணுயிர் தோழி. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 பாடல் 1. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. ஆராய்ச்சி மற்றும் புதுமை மேம்பாட்டு திட்டம் தொடர்ந்து திரை இசை. பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே கிராமப்புற தொழில்கள் கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ் நாச்சம்மாள் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு நிகழ்ச்சியின் நிறைவு. மாலை 5 மணிக்கு திரை இசை. 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 பாமாலை. 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 முல்லைவனம். 7 மணிக்கு திரைகானம். 7:10 மாவட்ட செய்திகள் கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 ஏறும் ஊறும் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8 மணிக்கு மனோரஞ்சிதம் பாராளுமன்ற உரை. அதனைத் தொடர்ந்து 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த உரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். நாளை இரவு 10 மணிக்கு நாடாளுமன்றத்தின் கேள்வி நேரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி நிறைவு. நேர்கள் இதுவரை கேட்டது நாளை ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.